0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரு சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: ஏ தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நம்ம வாழ்க்கையில் பல தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த, நல்ல காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதாங்க அர்த்தம். இன்றைக்கி சனிக்கிழமை, வாரத்துடைய கடைசி நாள் தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செம்மையாக சூப்பராக ஜாலியாக அதே நேரத்தில் ஸ்பீடாக போயிடணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம் மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. இன்றைக்கி இந்த காலை பொழுது உங்களுக்கு செம பூஸ்டப்பாகவும் எனர்ஜியாகவும் அதே நேரத்தில் யூஸ்ஃபுல்லாகவும் மாற்றுறதுக்காக உங்களுக்காக நிறைய தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக தடைகள் வருங்க, தடைகள் இல்லாமல் இருக்கவே இருக்காது. வாழ்க்கையில் தடைகள் வருது அப்படின்னாவே அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா வாழ்க்கை எந்த ஒரு மனுஷனையுமே காரணம் இல்லாமல் சோதிக்காது. ஒரு பெரிய இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மனிதர்களுக்கான சவால்கள் தடைகள் அதிகமாக இருக்கும். நீங்க நல்ல காரியம் ஒன்றை செய்ய முயற்சி பண்ணும்போது உங்களை தடுக்க நிறைய விஷயங்கள் வரும். சில நேரங்களில் தோல்வி வரும், சில நேரங்களில் அவமானம் வரும், சில நேரங்களில் நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் முடிவு கிடையாது, அதுதான் தொடக்கமே. நீங்க சரியான பாதையில் போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமே. ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க, தடைகள் நிறையா வருது அப்படின்னு சொல்லி மனம் சோர்ந்து போகாமல் என்னால் முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, என்னால் முடியும், வெற்றி கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டோட போய்கிட்டே இருங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம், சூரியன் லைட்டாக ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கிறாரு, பார்க்கலாம் இன்னைக்கு மழை வருதா எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே நேரத்தில் நேற்று மீண்டும் மழை வந்துருந்துச்சு. இப்போ இதை தொடர்ந்து அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, பரப்பளவில் இந்தியாவின் மிகச்சிறிய மாநிலம் எது? பரப்பளவில் இந்தியாவின் மிகச்சிறிய மாநிலம் எது அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய பதிலை காலை 7 மணியிலேருந்து 9 மணிக்குள்ளே மறக்காமல் பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களோட பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காமல் போன் இடுங்க, டயல் பண்ணுங்க 9787770108.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது, வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது, தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகுல. ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறாரு. ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டே அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வேறு ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகு எடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகை எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையைச் சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றதான். அதாவது, மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா, நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றதான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுழுவா நிகழ்ச்சிய டெய்லி ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுழுவா கேம்ஸ் உள்ள கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம எப்போவுமே வந்துட்டு இந்த காய்கறி சமைச்சாவே போதும், இந்த காய் சாப்பாடு சமைச்சாவே போதும், கண்டிப்பாக அதில் பீன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். நான் சொல்கிறது சோயா பீன்ஸ் கிடையாது, இந்த வெள்ளை பீன்ஸ் பச்சை பீன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பீன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த பீன்ஸில் எந்த அளவுக்கு வந்துட்டு புரதச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு தெரியுமா? அந்த பீன்ஸில் வந்து புரதம், நார்ச்சத்து, இரும்பு சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே வந்துட்டு நிறைஞ்ச ஒரு சூப்பர் ஃபுட்டாக வந்துட்டு இருக்குது. இது செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை தடுத்து இதய ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்குது அப்படின்னு டாக்டர்ஸே சொல்கிறாங்க. இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி உடல் எடை குறைப்பதற்கும் அதுக்கப்புறமா புற்றுநோய் தடுப்பிற்கும் ரொம்பவே அதிகமாக உதவியாக இருக்குது அப்படின்னும். இதய ஆரோக்கியம், அதாவது பீன்ஸில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மற்றும் குறைந்த கொழுப்பு ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய நோய்கள் வரக்கூடிய அபாயத்தை குறைக்குது. அதே மாதிரி குறைந்த கிளைமிக்ஸ் அந்த குறியீட்டை கொண்டிருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை அளவு சீராக வந்துட்டு வைக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான நார்ச்சத்து செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தி குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கலை நீக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிக நார்ச்சத்து மற்றும் புரதம் நீண்ட நேரம் பசியின்றி இருக்க செய்து உடல் எடை குறைக்க உதவுது அப்படி மாதிரி வந்துட்டு நிறைய மருத்துவ பலன்கள் இருக்கிறதா வந்துட்டு டாக்டர்ஸே வந்துட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம சேலத்தில் மற்ற காய்கறிகளுடைய விளைநிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 34 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், திம்பம் உருளைக்கிழங்கு 30 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 48 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், கத்தரிக்காய் 35 ரூபாய், வால் கத்தரிக்காய் 35 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 32 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 30 ரூபாய், வெண்டைக்காய் 36 ரூபாய், முருங்கைக்காய் 40 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 25 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், நாட்டு பாகற்காய் 48 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 28 ரூபாய், பீன்ஸ் 130 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 120 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், புஷ் அவரை 60 ரூபாய், கொம்பு அவரை 60 ரூபாய், கேரட் 65 ரூபாய், மாங்காய் 30 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 40 ரூபாய், தேன்வாழை 40 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 65 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 50 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 150 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாயிலிருந்து 24 ரூபாய் வரைக்குமே விற்பனையாகிடுச்சு சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: நம்ம சேலத்துல எனக்கு ஏதாவது ஜாப் இருந்தா சொல்லுப்பா.
3: நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் கனி. நம்ம சேலத்துல டிஆர் எஜுகேஷனல் சர்வீஸ் அப்படிங்கிற கம்பெனில அகாடமி கவுன்சிலர் வாய்ஸ் ப்ராசஸருக்கு வேகன்ட் போயிட்டு இருக்குது. பெண்களுக்கு மட்டும் சம்பளம் 10,000 இருந்து பிளஸ் இன்சென்டிவும் இருக்கா. டைமிங் மார்னிங் 9:30 இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும்.
2: அப்படியா, அவங்க நம்பர் சொல்லுப்பா.
3: 7070708252 உடனே கால் பண்ணு.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு. இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமையை காப்போம், வாழ்வை வளப்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ நேற்று வந்து பிளஸ் டூ எக்ஸாமுடைய ரிசல்ட் வெளியானுச்சு இல்லையா. அந்த ரிசல்ட் படி 95.20% பேர் வந்துட்டு நம்ம தமிழகத்தில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே அதிக அளவில் தேர்ச்சி பெற்று மாணவிகள் சாதனை படைச்சிருக்காங்க அப்படி மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. எனச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. மார்ச் மாதம் நடந்த பிளஸ் டூ தேர்வுகளுக்கான முடிவுகளை பள்ளிக் கல்வித்துறை செயலர் அவர்கள் நேற்று வெளியிட்டிருக்காரு. அதில் மாணவர்களை விட மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்று சாதனை படிச்சிருக்காங்க. இது பற்றி பள்ளிக் கல்வித்துறை செயலர் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்குமே நடந்த பிளஸ் டூ பொதுத் தேர்வில் 418,724 மாணவிகள், 372,930 மாணவர்கள் அப்படின்னு மொத்தமாக 791,654 பேர் வந்துட்டு பங்கேற்றிருக்காங்க அப்படின்னும், இதில் 406,167 மாணவிகள், 347,527 மாணவர்கள் அப்படின்னு மொத்தமாக 753,694 பேர் வந்துட்டு தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னும், இந்த வருஷம் தேர்ச்சி சதவீதம் 95.20% இருக்குது. இது கடந்த வருஷத்தை விட 0.17% அதிகம் அப்படின்னும், தேர்ச்சி பெற்றவருடைய தங்களுடைய தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வர 13ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் வந்துட்டு விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோடைய ஸ்கேன் பிரதியை 15-16ஆம் தேதிகளில் பெறலாம் அப்படி மாதிரியும், மறுமதிப்பீட்டுக்கு ஜூன் மாதம் 5-8ஆம் தேதி வரைக்குமே விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பல்வேறு காரணங்களால் இந்த பொதுத் தேர்வில் சிலர் தேர்ச்சி அடையாமல் வந்துட்டு இருக்காங்க. அவங்க சோர்வடைய தேவையில்லை, அவங்க படித்த அதே ஸ்கூல் மூலமாகவே பயிற்சி பெற்று அடுத்த மாதம் 29ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரைக்குமே நடக்கக்கூடிய துணைத் தேர்வில் பங்கேற்க முடியும் அப்படின்னும், அதில் தேர்ச்சி பெற்று மீண்டும் இதே ஆண்டில் உயர்கல்வி பெற முடியும் அப்படின்னும், இதுக்கு வர 18ஆம் தேதியிலிருந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக மார்ட்டின் கார்டினுடைய மிட்டாமிராஸ் பாட்டு வந்துட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னென்ன 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளோட தமிழகத்துல 95.20% பேர் வந்துட்டு தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஆனா புதுச்சேரி காரைக்கால்லையுமே 98.57% பேர் வந்துட்டு தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க பிளஸ் டூ தேர்வுல. அப்படி மாதிரி தான் ஒரு அப்டேட் தெரிவிச்சிருக்காங்க. புதுச்சேரி மாநில தேர்வுக்கு மாநிலத்துக்கு உட்பட்ட புதுச்சேரி காரைக்கால்ல தமிழக பாடத்திட்டம் பின்பற்றப்பட்டு வந்துட்டு இருக்குது. கடந்த மார்ச் மாதம் நடந்த பிளஸ் டூ பொது தேர்வை புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளை சேர்ந்த 3,890 மாணவிகள், அதுக்கப்புறமா வந்துட்டு 3,607 மாணவிகள் அப்படின்னு மொத்தமாக 7,497 பேர் வந்துட்டு எழுதியிருக்காங்க. அதில் 3,811 மாணவர்கள், 3,579 மாணவிகள் அப்படின்னு மொத்தமாக 7,391 பேர் வந்துட்டு தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஒட்டுமொத்த தேர்ச்சி 98.57% இருக்குது. இதில் மாணவர்கள் 97.97%, மாணவிகள் 99.22% அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 100 பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் தேர்வு எழுதியிருக்கக்கூடிய இந்த நிலையில் 63 பள்ளிகள் 100% தேர்ச்சியை கொடுத்துருக்குது அப்படின்னும், கடந்த வருஷம் பிளஸ் டூ பொது தேர்வில் புதுச்சேரி காரைக்காலில் 7,564 மாணவர்கள் தேர்வு எழுதி 7,453 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. தேர்ச்சி சதவீதம் 98.53% இருந்த நிலையில் இந்த வருஷம் 0.04% அதிகமாக இருக்குது அப்படின் மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ புதுச்சேரி காரைக்காலுமே 98.57% வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. வெற்றி பெற்ற மாணவர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் இன்றைக்கி நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,995 ரூபாயாகவும், தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1,11,960 ரூபாயாகவும் விற்பனையாகிச்சுக்குது. அதே நேரத்தில் வெள்ளி கிராம் ஒன்றுக்கு 275 ரூபாயாகவும், வெள்ளியோட விலை பார் ஒன்றுக்கு 2,75,000 ரூபாயாகவும் விற்பனையாகிச்சுக்குது. அதே மாதிரி முட்டையோட விலை 5.40 காசுகளாக தான் இப்போதைக்கு விற்பனையாகிட்டு இருக்குது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் தங்கம் வெள்ளி மற்றும் முட்டையோட விலை எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே நேரத்தில் தங்கத்தோட விலை நேற்று எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவுமே இருக்குது. 275 ரூபாய் கிராமுக்கு, பாருக்கு 2,75,000 ரூபாய் அப்படி மாதிரி தான் வந்துட்டு விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை கடந்த நாட்களை விட கொஞ்சம் மாறலை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்த ஜெகதீஷுடைய அடிக்கல்லியே சாங் வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. சேலம், ஓமலூர், வாழப்பாடியில் இப்போது மழை பயங்கரமாக பெஞ்சிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. நேற்றுமே பார்த்தேன், நம்மளோட சேலத்தில் வந்துட்டு பயங்கரமாக மழை பெஞ்சிருக்குது. எங்கள் வீட்டிகிட்டே வந்துட்டு நிறைய வந்துட்டு மழை பெஞ்சிருந்துச்சு. ஓமலூரில் நேற்று காலையிலேருந்து வெப்பசலனம் குறைஞ்சிக்கிட்டே காணப்பட்டிருந்திருக்குது. மதியம் 3:45 4:15 மணி வரைக்குமே பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்திருக்குது. சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடி இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் சாலையோர கடைகளில் விற்பனை பாதிக்கப்பட்டிருக்குது. காடையாம்பட்டி தாலுக்காவிலையுமே பரவலாக மழை பெய்திருக்குது. வாழப்பாடி சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று காலையிலிருந்து வெயில் சுட்டரிச்சிட்டு வந்த நிலையில் சாயங்காலம் 4:30 மணிக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குது. குறிப்பாக வாழப்பாடி, முத்தம்பட்டி, சிங்கிபுரம், ஏத்தாப்பூர்,

பெரிய கிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரமாக வந்துட்டு மித மழை பெய்திருக்குது. ஆத்தூர் நரசிங்கபுரத்தில் தூறல் மட்டும் இருந்துட்டு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் சேலம் மாநகரத்தில் நேற்று சாயங்காலம் பல்வேறு இடங்களில் மழை பெய்திருக்குது. இதனால பிரதான சாலைகளில் வாகன ஓட்டிகள் ஊர்ந்தபடியே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. குறிப்பாக சாரத கல்லூரி சாலைகளில் மழை நீர் அதிக அளவில் தேங்கியிருக்கிறதுனால மக்கள் அவதிக்கு ஆளாகியிருக்காங்க. அதே மாதிரி புது பஸ் ஸ்டாண்டில் மழை நீர் தேங்கி பயணிகள் அவதிக்கு ஆளாகியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சேலம் மற்றும் ஓமலூர் வாழப்பாடியிலுமே மழை பயங்கரமாக பெஞ்சிருக்குது. இன்றைக்குமே வந்துட்டு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இருக்க போகுது நாள் அப்படிங்கிறத. இப்போ அடுத்தது நம்ம சேலம் மேட்டூர் நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 79.63 அடியாகவும் நீர் இருப்பு 41.58 டிஎம்சியாகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 392 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்குமே கிட்டத்தட்ட 2 வாரங்களாக 1500 கனஅடியாக நீர் திறப்பு இருந்துட்டு வந்துச்சு. ஆனால் இப்போது 500 கனஅடி குறைஞ்சி நீர் திறப்பு 1000 கனஅடியாக இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் நீர் திறப்பு குறையுதா அப்படிங்கிறத. அதே நேரத்தில் நீர்வரத்து கடந்த நாட்களை விட இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இப்போ வெறும் 392 கனஅடி அப்படி மாதிரி தான் இருக்குது. நீர் திறப்பு கம்மியாகவும் நீர் வரத்து வந்துட்டு கம்மியாகவும் நீர் திறப்பு வந்துட்டு அதிகமாகவும் இருக்கிறதுனால இப்போ நீர்மட்டம் மற்றும் நீர் இருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் நீர்வரத்து எப்படி இருக்க போகுது, நீர் திறப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்ததாக பிளேசியோடைய தன்னானே நாய் சாங் வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காக நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாவதா என்ன அப்டேட் ரெடியா வெயிட்டிங்ல இருக்குது அப்படின்னா, வர 12ஆம் தேதி ரயில் இயக்கத்துல சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஊதுலி பக்கத்துல தண்டவாள பராமரிப்பு பணி நடந்துட்டு இருக்கிற காரணத்தினால நேற்றும் நாளைக்கும் ரயில் இயக்கத்துல மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. தற்போது அதே பணியால் வர 12ஆம் தேதியுமே மதியம் 1 மணிக்கு புறப்படக்கூடிய திருச்சி டு பாலக்காடு எக்ஸ்பிரஸ் ரயில் ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈங்கூர் ஸ்டேஷன் வரைக்கும் மட்டும்தான் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பராமரிப்பு பணிகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கே இருந்து முன்பதிவற்ற சிறப்பு ரயிலாக பாலக்காடு வரைக்குமே இயக்கப்படும் அப்படின் மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. இப்போ வர 12ஆம் தேதி ரயில் இயக்கத்தில் இப்போ மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட போகுது அப்படிங்கிறத. ஸோ அதே நேரத்தில் இந்த ரயிலில் நீங்கள் பயணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவல் தொடர்ந்து இன்றைக்கி நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சீலநாயக்கன்பட்டி, அம்மாபேட்டை, அயோத்தியாப்பட்டினம், குகை இந்த பகுதியில் எல்லாத்துலையுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த இடங்களை தாண்டி போகும்போது கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போயிடுங்க. ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1/2 ஹவர் முன்னாடி கிளம்பி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. அதே மாதிரி டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. முக்கியமாக வந்துட்டு அறிபடியாக கிளம்பி போகாமல் கொஞ்சம் காமாகவே கிளம்பி போங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்றைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, பரப்பளவில் இந்தியாவின் மிகச்சிறிய மாநிலம் இது, பரப்பளவில் இந்தியாவில் மிகச்சிறிய மாநிலம் இது அப்படிங்கிறத இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலை 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய பதில பதிவு பண்ணிடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஜாரு முருளையின் பிஎஸ்பியுடைய காம்போவில் எம்ஐஎம் சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுறா, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லி ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: இப்போ நேற்று வந்து பிளஸ் டூ எக்ஸாமுடைய அந்த ரிசல்ட் வெளியானுச்சு இல்லையா, அதில் வந்துட்டு 95.20% மாணவர்கள் நம்முடைய தமிழகத்தில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரோடு மாவட்டம் முதலிடம் பிடிச்சிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தங்கத்துக்கு வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது பிளஸ் டூ தேர்ச்சியில் வந்துட்டு ஈரோடு மாவட்டம் முதலிடம் பிடிச்சிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. பிளஸ் டூ தேர்வில் 98.87% தேர்ச்சி சதவீதத்தோட ஈரோடு மாவட்டம் முதலிடம் பிடிச்சிருக்குது. அதை தொடர்ந்து சிவகங்கை 98.5% இரண்டாவது இடத்தையும், கன்னியாகுமரி மாவட்டம் 97.63% மூன்றாவது இடத்தையும், திருநெல்வேலி மாவட்டம் 97.54% மற்றும் திருச்சி மாவட்டம் 97.50% பெற்று அடுத்தடுத்த இடங்களை வந்து பிடிச்சிருக்காங்க. அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டம் 98.24% பெற்று முதலிடம் பிடிச்சிருக்குது. அடுத்தடுத்து சிவகங்கை, திருச்சி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்ட மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளி மாணவர்களுமே நிறைய பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. மொத்தமாக 8855 மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்காங்க. அதில் 6811 பேர் வந்துட்டு தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இது 76.92% அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் 250 சிறைவாசிகள் தேர்வு எழுதியிருக்கிறதுல 238 பேர் வந்துட்டு தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் 25,520 தனித்தேர்வர்கள் தேர்வு எழுதியிருக்கிறதுல 6171 பேர் வந்துட்டு தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்னைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா சிவானி. அவங்க வந்துட்டு மேச்சேரி பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சிவானி. உங்களுக்கு இன்றைக்கு நாள் மாதிரி எல்லா நாளுமே செம சூப்பராக ஜாலியாக செம வைபா இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும்னு என்னென்ன விஷயங்களை அச்சு பண்ணணும்னு நினைச்சுங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சு பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக குண்டு கூலி சாங் வந்துகிட்டே இருக்குது. மார்ட்டின் காட்டினுடையது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஓட்டை பதிவு பண்ணுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 நியூஸ் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்தது அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே, தண்ணி வருது போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு, இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமை பாதுகாப்பே உலகின் அடித்தளம்.
1: பொது நலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ ப்ளஸ் டூவோடைய எக்ஸாம் ரிசல்ட் வந்துட்டு வெளியானுச்சு இல்லையா, அந்த வகையில் பள்ளி வாரியாக வந்துட்டு எவ்வளோ தேர்ச்சி அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அரசு பள்ளிகளில் 92.16%, அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் 96.14%, தனியார் சுயநிதி பள்ளிகளில் 98.72% பேர் வந்துட்டு தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. பெண்கள் பள்ளிகளில் 97.8%, இருபாலர் பள்ளிகள் 95.30%, ஆண்கள் பள்ளிகள் 90.49% அப்படி மாதிரி தேர்ச்சி பெற்றிருக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாடப்பிரிவு வாரியா அறிவியலில் 96.90%, வணிகவியல் 92.67%, கலையில் 85.19%, தொழில் பாடம் 85.97% அப்படி மாதிரி வந்துட்டு பெற்றிருக்கிறதா வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்த மேல்நிலை பள்ளிகளுடைய எண்ணிக்கை 7,536, முழு தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் 2,639, முழு தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகள் 489, 95% மேல் வெற்றி பெற்ற பள்ளிகள் வந்துட்டு 5,170, 95% மேல் அரசு பெற்ற அரசு பள்ளிகள் வந்துட்டு 1,572 அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு அப்டேட் இருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இந்தியாவில் இணைய பயன்பாடு கடந்த 10 வருஷங்களை விட 15%லிருந்து 70% பிரம்மாண்ட வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதா வந்துட்டு அவர் வேர்ல்டு இன் டேட் அப்படிங்கிற இந்த ஆய்வு தளம் வந்துட்டு மதிப்பீடு செஞ்சிருக்காங்க. 2018 அஞ்சல ஒருத்தருக்கு வந்துட்டு மட்டுமே இணைய வசதி இருந்த நிலையில் இப்போ 70% மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு ஆன்லைனில் இருக்கிறதா வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க. குரு அவங்களோட உங்களுக்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை கொண்டு வந்திருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க, இது வாலிப வயசு நிகழ்ச்சி குரு அவங்களோட. அதே மாதிரி இன்றைக்கான 8 திக்கும் நம்ம கூட நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்வது அவசியமா தேவையா, நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்வது அவசியமா அல்லது தேவையா அப்படிங்கிறத இன்றைக்கான 8 திக்கும் நம்ம கூட நிகழ்ச்சியோட தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழ் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம்ம கூட நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட. இப்போ அடுத்தது நரேஷ் குமாருடைய இது எங்க சேலம் ஜில்லா பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, 1வதுலேருந்து 3வது வரைக்குமே புது பாட புத்தகம் ஆசிரியர்களுக்கு முதல் கட்ட பயிற்சி வந்துட்டு அளிக்கப்பட இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் வர கல்வியாண்டில் 1வதுலேருந்து 3வது வரைக்குமே புதிய பாடத்திட்டங்கள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னும், இதில் பாடம் நடத்தக்கூடிய முறை குறித்து அனைத்து பள்ளி ஆசிரியர்களுக்கும் பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மாநில அளவில் முதல் கட்ட பயிற்சி வர 19ஆம் தேதி 22ஆம் தேதி வரைக்குமே சென்னையில் நடக்க இருக்குது அப்படின்னும், பயிற்சிக்கு தேவையான பிபிடி தயாரிப்பது, கற்பித்தல் முறை உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்படும் அப்படின்னும், இதுக்கு மாவட்டங்களில் தேர்வு செய்யப்பட்ட கருத்தாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது. இதில் பயிற்சி பெற்றவர்கள் மூலமாக மாவட்டம் மற்றும் குறுமைய அளவில் கருத்தாளர்கள் உருவாக்கப்பட்டு அவர்கள் மூலமாக அனைத்து ஒன்றியங்கள்லையுமே அனைத்து ஆசிரியர்களுக்கும் பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டிருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இந்நாளைக்கு வந்துட்டு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா, சிவானி. அவங்க வந்துட்டு மேச்சேரி பகுதியிலேருந்து நாளைக்கு அவங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சிவானி. உங்களுக்கு நாளைக்கான நாள் செம்ம சூப்பராக ஜாலியாக இருக்கணும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் சுரேகா, உங்களுக்கு நாளைக்கான நாள் வந்துட்டு செம்ம சூப்பராக ஜாலியாக செம்ம வைபாக வந்துட்டு ஸ்டார்ட் ஆகணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் என்ன விஷயங்களை நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும். நாளையிலேருந்து உங்கள் லைஃப்பில் வெற்றிகள் மட்டுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு அடுத்து நான் இந்த வெற்றி நான் அடையணும், அடுத்து நான் இந்த ஒரு விஷயத்தை பண்ண போகிறேன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக முடியும் அப்படின்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காக வந்து பர்த்டே விஷஸோ இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே ஒரு பார்க்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நிலை என்னான 9787770178 அப்படின்னு இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணணும், யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க, என்றைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, யாருக்கு விஷ் பண்ணணும், யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்ததாக அசோக் சரவணோட 7 திரும்பல் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சொல்றதுக்காக என்ன வெயிட்டிங்ல இருக்குது அப்படின்னா, இன்னைக்கான எட்டு தீக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கறத, இன்னைக்கான எட்டு தீக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்வது அவசியமா அல்லது தேவையா, நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்வது அவசியமா அல்லது தேவையா அப்படிங்கறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு தீக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில சத்யா என் கூட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு நிகழ்ச்சி பத்தின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி நம்மளோட நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததா உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
1: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
0: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, பரப்பளவில் இந்தியாவின் மிகச்சிறிய மாநிலம் இது, பரப்பளவில் இந்தியாவின் மிகச்சிறிய மாநிலம் இது அப்படிங்கறத இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் கோவா மாநிலம். இந்த மாநிலம் தான் வந்துட்டு பரப்பளவில் இந்தியாவுடைய மிகச்சிறிய மாநிலம் கோவா மாநிலம் தான் இருக்கு. இதுக்கான சரியான பதில், இந்த கேள்விக்கான பதில் யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், ருக்மணி பாட்டி தாதக்காப்பட்டியிலேருந்தும், ரங்கசாமி அண்ணா வெள்ளாறுலேருந்தும், கஸ்தூரி அண்ணா திருப்பூர்லேருந்தும், ஸ்ரீஜாக்கா தாதக்காப்பட்டியிலேருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாண்டப்பட்டியிலேருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலேருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்லேருந்துமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்திரா, தினேஷ், மாரிமுத்து, முகிலன் இவங்களுமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரியுமே நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளோட நிலை என்ன, மறக்காம நம்மளோட சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலை 7 மணிலிருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுட்டி நிகழ்ச்சி கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ காலை 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா, நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களோட பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களோட பதில பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் இன்னும் நிறைய அப்டேட்ஸோட மண்டே வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பவனர்களை மண்டே மீட் பண்ணலாம்.

0: மாற்றம் அப்படின்றது எல்லாரோட வாழ்க்கையிலுமே இருக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியிலுமே ஒரு மாற்றம் நடந்திருக்கு. என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு திவாகரனா வரல, நான் வந்திருக்கேன். நான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜ்குமார். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்களோட பேச இணைஞ்சிருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. ஸோ இந்த 2 மணி நேரம் வந்து நான் வாகை சூடவா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக ராஜ்குமார் வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிடலாம். கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து காலையில் வேலை, அதாவது காலை வேலையில் வந்திருக்கேன். இந்த நாள் அப்படியே ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம சோனா ஃபன் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போயிருங்க. அதே மாதிரி நீங்களுமே வந்து கேம்ல விளையாண்டுட்டு போயிருங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இன்னைக்கு கேம் என்ன ராஜ்குமார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூப்பரான ஒரு கேம் தான் எடுத்து வந்திருக்கேன். என்ன கேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போது அந்த கேமோட பேர் வந்து 505. இதுதான் இன்னைக்கான கேம். இந்த கேம் வந்து நீங்கள் எப்படி விளையாடணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு நம்பர் சொல்லுவேன், 505 அப்படின்ற ஒரு நம்பர் சொல்லுவேன். அதாவது 505 அப்படின்னு நான் நம்பர் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 050 அப்படின்னு சொல்லணும். அதாவது 5 இருக்கிற இடத்துல 0 சொல்லணும், 0 இருக்கிற இடத்துல 5 சொல்லணும். இதுதான் இன்றைக்கான கேம். ஸோ இந்த கேமில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா, மறக்காமல் சோனா எஃப்எம் நம்பரான 9787707 நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கிட்ட இன்னைக்கு வாகை சூடான நிகழ்ச்சியில் நீங்கள் விளையாடலாம். இன்னொரு டைம் கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லிடுறேன். நான் வந்து சொல்கிறேன் அப்படின்போது 3 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் டக்குன்னு சொல்லிடணும். மாற்றி சொல்லிட்டீங்கன்னா அவுட்டு, இல்லைனா நீங்கள் வின்னர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை கேட்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நீங்கள் ஸ்பீடாக சொல்லும் போது தான் வந்து உங்களுக்கு தலையே சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ இன்னொரு டைம் கேமும் சொல்லிடுறேன், நான் 050 அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் 505 அப்படின்னு மாற்றி சொல்லணும். ஸோ இதுதான் இன்னைக்கான கேம். ஸோ இன்றைக்கி நம்ம கேம் விளையாண்டலாமா? இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக முதல் நேயரா ஒருத்தங்க வந்துட்டாங்க, அவங்க கிட்ட நம்ம நிகழ்ச்சியில பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம். மாணிக்கவேல் மங்களபுரம்.
0: மாணிக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க.
0: ஓகேண்ணா ஓகேண்ணா, ரொம்ப நாள் கழிச்சு காலை வேலையில பேசியிருக்கோம்.
1: ஆமா
0: ஓகேண்ணா ஓகேண்ணா. இன்னைக்கு கேம் என்னன்னு தெரியுமாண்ணா? கேட்டிங்களா?
1: ஜீரோ இருக்கிறதுல 5, 5 இருக்கிறதுல 0.
0: ஓகேண்ணா, அப்ப விளையாண்டுருவோமா?
1: அவ்வளவுதான்.
0: உங்களுக்கான நம்பர் வந்து 5051. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. இன்னைக்கு நம்ம கூட வந்து நிறையா விளையாண்டுருக்கீங்க. இதே மாதிரி இன்னும் நீங்க வந்து அடுத்தடுத்த கேம்ல விளையாடுங்கண்ணா. ரொம்ப நன்றிண்ணா நிகழ்ச்சியில கால் பண்ணதுக்கு.
1: நன்றி நன்றி.
0: அதாவது அண்ணன் வந்து நான் சொன்ன மாதிரி 00001 அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்களும் வந்து கன்ஃபியூஸ் ஆகாம ஒரு செகண்ட்ல வந்து விளையாடுங்க. இன்னைக்கு கேம் வந்து நான் சொல்லிடுறேன், 0505. இப்படி அதாவது நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து 5050 அப்படின்னு மாத்தி சொல்லணும். இதுதான் இன்னைக்கான நிகழ்ச்சியினுடைய கேம். ஸோ இந்த கேம்ல விளையாடணும்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம 9787707 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஏன் கூட, அதாவது ராஜ்குமார் ஏன் கூட நீங்க வந்து கேம் விளையாடலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில விளையாடுறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு 2 பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து வாகை சுடுவா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன் நேரிலே.

பெண்களுக்கு மட்டும் சம்பளம் 10,000 இருந்து பிளஸ் இன்சென்டிவ் இருக்கான். டைமிங் மார்னிங் 9:30 இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும். அப்படியா? அவங்க நம்பர் சொல்லுப்பா. 707-070-8252. உடனே கால் பண்ணு.

0: சோனாயம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
1: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸா சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்ப ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொன்னதானே, ஸ்கில் ட்ரைனிங்ல வந்து நாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்ல வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமா அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC-ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு DSR அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட் 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்க, பணம் கொடுத்து படிக்க முடியாது, அவங்களுக்குலாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 ரூபீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப DSR வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி ஹெல்த் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு, லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், க்ரூமிங், கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட் முத்திரை போட்ட சர்டிபிகேட், அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நமக்கு என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழிலுக்கு ஏத்த மாதிரி லோன்ஸ் வந்து 1,50,000 அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு, சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணாம். அந்த மாதிரி வந்து இவ்ளோ சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த சலுகையும் கொடுக்கறாங்க. இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு 470 hours 45 days வரும். அந்த 470 hours முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுடைய ஸ்கில்லே வேற மாதிரி போயிடும். அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து மைக்க கொடுத்து பேச சொல்லி, அது இல்லாம பிரசன்டேஷன் PPT எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பண்ணி கொடுத்து அவங்க வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து PPT ல வந்து பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி முடிச்ச உடனே நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஃபேர் வைக்கிறோம். அந்த ஜாப் ஃபேர்ல நிறைய கம்பெனிஸ் வராங்க, அவங்களுடைய திறமைகளை பார்த்து எந்தெந்த போஸ்டிங்கோ அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்லயும் டை அப் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாப் ஃபேர் வரக்கப்ப எங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்காங்கறப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரி கம்பெனிஸையோ ஆபீசஸையோ என்ன வர வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே நழுவ விடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்க. இது எத்தனை பேர் தம்மா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஏன் இத சோனா FM ல இருந்து சொல்றோம் அப்படினு கேட்டிங்கன்னா, இத கேக்குறவங்க இத தெரிஞ்சுகிட்டு நீங்களும் இத வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்றதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு சோனா FM ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க தெரியப்படுத்துறோம்.
0: சோனா FM 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க, விவசாயம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்குதான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா FM 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்,
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: சமுதாய எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சூப்பரான ரெண்டு பாட்டு கேட்டு வந்திருப்பீங்க. ஒன்று வந்து லினிக்ஸோட அடடா அப்படின்ற ஒரு சூப்பரான பாட்டு, இன்னொன்று வந்து நரேஷ்குமாரோட ஏண்டி புல்ல அப்படின்ற ஒரு சூப்பரான சாங்கு. இந்த ரெண்டு சாங்கும் வந்து மார்னிங் டைமில் கேட்கும்போது எனக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது, உங்களுக்கும் இதே மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் 9787770107 நம்பருக்கு கால் பண்ணி இந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருந்த ராஜ்குமார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா டாப் 10 நிகழ்ச்சியில் உங்களுடைய பெயர் இடம்பெறும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி நீங்கள் ஓட் பண்ணணும், டாப் 10 நிகழ்ச்சிக்கு இந்த பாட்டெலாம் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு ஓட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் நீங்கள் என்ன பண்ணிட்டு நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் என் கூட வாகை சூடவா நிகழ்ச்சியில் நீங்கள் விளையாடலாம். சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
2: வணக்கம்.
1: நல்லா இருக்க பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப பிரைட்டா இருக்கேன் பாட்டி, ஆபீஸே ரொம்ப பிரைட்டா தான் இருக்கு பாட்டி.
2: இன்னைக்கு
1: சூப்பர் சூப்பர் சூப்பர் பாட்டி, சூப்பரா விளையாண்டீங்க. காலையிலே வந்து குஷியோட வந்து விளையாண்டுருக்கீங்க, ரொம்ப நன்றி பாட்டி. உங்களுக்காக டஃபா கேக்கலாம்
2: இருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர் பாட்டி, ரொம்ப நன்றி பாட்டி.
2: நன்றி சாமி, நன்றி சாமி, தேங்க்யூ.
1: பாட்டி வந்து சூப்பராக விளையாண்டாங்க. நான் வந்து அடுத்தடுத்து இன்னும் கேம் கொடுங்க கொடுங்க அப்படின்னு விளையாண்டாங்க. நீங்களுமே எப்படியே விளையாடணும் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சோனா ஃபோன் நம்பரான 9787770107 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் வாகை சூழவா நிகழ்ச்சியில் விளையாடலாம். ஸோ இப்போது உங்களுக்காக அடுத்ததாக இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டுடைய சாங்ஸ் வந்துட்டுருக்கு, ரெண்டு சாங்ஸ் வந்துட்டுருக்கு, கேட்டுட்டு வாங்க நேரிலே. தொடர்ந்து வாகை சூழவா நிகழ்ச்சியில் உங்களோட நான் ராஜ்குமார் பேசுகிறேன்.

0: 17 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. Ellame irukra ore school. Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful-a design panna Sonavaliyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 9-4-4-5-9-2-1-6-0.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: சரிப்பா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே, தண்ணி வருது, போய் குடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வெட்டியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு. இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானமா?
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: சமுதாய எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில அழைப்பது யாரோ வாகை சுடவா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு வாகை சுடவா நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன கேம் இன்னைக்கு விளையாண்டு இருக்கோம் அப்படின்னு ஃபைவ் அப்படின்ற ஒரு கேம் தான் விளையாண்டுட்டு இருப்போம். இன்னைக்கு என்ன கேம் அப்படின்னா 505 அப்படின்ற ஒரு கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேம் நீங்கள் எப்படி விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நான் வந்து 505 அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் வந்து 050 அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுதான் இன்றைக்கான கேம். இந்த கேமில் விளையாடணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 9787707 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கூட வாகை சூடவா நிகழ்ச்சியில் நீங்கள் விளையாடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட கேம் விளையாடுறதுக்காக அடுத்ததாக ஒரு நேரம் இணைஞ்சிருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜ், நான் வேலூர் மாவட்டம் கட்பரையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்க
1: அண்ணா? வணக்கம், நான் நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருந்தது, ஆனா இப்போ லைட்டா அப்படியே வெயில் வந்து அப்படியே உணர்ந்திருக்கிற மாதிரி
2: இருக்குண்ணா.
1: ஆமா நான் ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் மிதமான வெயிலோட இருக்குது, அதனால கொஞ்சம் நல்லா இருக்கு.
2: இன்னைக்கு
1: கேம் விளையாண்டுருவோமா?
2: நீங்க
1: 5905. சூப்பராக இன்னைக்கு நம்ம கூட சந்திரசேகரனா விளையாண்டாரு. நீங்களும் இதே மாதிரி விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787107 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் என் கூட இன்னைக்கு வாகை சுடவா நிகழ்ச்சியில் நீங்கள் கேம் விளையாடலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். இன்னைக்கு நம்ம வந்து என்ன கேம் விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 050 அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து 505 அப்படின்னு சொல்லணும். அதுதான் இன்னைக்கான விளையாட்டு. ஸோ இன்னைக்கு இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா 9787707 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க இந்த கேம்ல விளையாடலாம். சோ மறுபடியும் சொல்றேன், இந்த கேம் என்ன அப்படின்றத சொல்லிறேன். 050 அப்படினா சொன்னா அப்படினா நீங்க 505 அப்படினு சொல்லணும். அதுதான் இன்னைக்கான கேம். சோ இன்னைக்கு நம்ம கூட அடுத்ததா ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட நாம கேம் விளையாடலாம். வணக்கம்.
2: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைபவர் மேட்டூர் வட்டம் ஐயமுதூர்ல இருந்து கலைச்செல்வி ராஜ்குமார் அவர்களே.
1: கலைச்செல்வி அக்கா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அங்குள்ள அனைவரும்
1: ரொம்ப நல்லா இருக்கோம்க்கா.
2: அனைவரும் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க.
1: கண்டிப்பாக்கா, கண்டிப்பாக்கா.
2: சொல்லுங்க ராஜ்குமார், எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
1: அக்கா இன்னைக்கு நாள் அருமையா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு
2: நல்லா போயிட்டு இருக்குங்க, வெயில் தான் கொஞ்சம் கடுமையா இருக்கு.
1: சரிக்கா சரிக்கா, போக போக வெயில்லாம் குறைஞ்சிரும் நினைக்கிறேன்.
2: ஆமா, இன்னும் நல்லா மழை பெஞ்சதுன்னா நல்லா குறைஞ்சிரும்.
1: ஓகேக்கா ஓகேக்கா, இன்னைக்கு கேம் விளையாடுவோமா? அக்கா நீங்க இடையில வரதுல மாத்திக்கலாம்ல.
2: ஓ அப்படியா, 3505 நினைக்கிறேன்.
1: இன்னொரு டைம் சொல்லிடுறேன்க்கா, 3-5-5-2-0.
2: மறக்காம
1: கால் பண்ணுங்க. எந்த நம்பருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படின்ற ஒரு கேம் தான். ஸோ நான் 505 அப்படின்னு சொல்லுவேன் அந்த கேமில், அது அதுக்கு நீங்கள் வந்து 050 அப்படின்னு மாற்றி சொல்லணும். ஸோ இதுதான் இன்றைக்கான கேம். இந்த கேமில் விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டிய நம்பர் இன்னொரு டைம் நான் சொல்லிடுறேன், 9787707 நம்பர் தான். ஸோ இப்போது அடுத்ததாக உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து வாகை சொல்லுவாங்க நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன் நேரிலே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். இன்னைக்கு வாகை சூடவா நிகழ்ச்சியில நாம சூப்பரான ஒரு கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்க வந்து ஒரு இரண்டு பாடல் கேட்டு வந்திருப்பீங்க. இரண்டு பாடல் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏஆர் ஆனந்தனுடைய போராணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல், அதுக்கப்புறமேட்டு சக்தி சிவமணியோட ஐலேசா அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல். இந்த பாடல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம டாப் 10 நிகழ்ச்சிக்கு நீங்க வந்து ஓட் பண்ணலாம். ஓட் பண்றது எப்படி ராஜ்குமார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊர் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கால் பண்ணி, அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம், அப்படி இல்லைனா நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ் கூட பண்ணலாம். எந்த நம்பருக்கு ராஜ்குமார் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9787770178 என்ற நம்பருக்கு தான் நீங்கள் கால் பண்ணி ஓட் பண்ணணும் டாப் 10 நிகழ்ச்சிக்கு இந்த பாடல் எல்லாமே. ஸோ இப்போது நிகழ்ச்சியில் வந்து அடுத்ததாக வந்து நம்ம வந்து கேம் விளையாண்டுருக்கோம் இல்லையா வாகை சூடவா நிகழ்ச்சியில். என்ன கேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கேம் வந்து 505 அப்படின்ற ஒரு கேம் தான் விளையாண்டுருக்கோம். அதாவது நான் 5 சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து 0 சொல்லணும், 0 இருக்குது அப்படின்னா 5 சொல்லணும். ஸோ இதுதான் இன்றைக்கான கேம். இந்த கேமில் நீங்களும் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டிய நம்பர் அதே தான், நம்பர் இன்னொரு டைம் நான் சொல்லிடுறேன், 9787770178 என்ற நம்பருக்கு தான் நீங்கள் கால் பண்ணி விளையாட போகிறீங்க. இப்போது நம்ம கூட கேம் விளையாடுறதுக்காக நம்ம ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தங்க இணைந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட நாம் விளையாண்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம்ண்ணா.
1: வணக்கம் வணக்கம். சொல்லுங்கள் உங்கள் பேர்.
2: என் பேர் நிஷாந்த்.
1: நிஷாந்த் சொல்லுங்கள், நீங்கள் இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு அலுவலகத்தில்?
2: இன்னைக்கு நாள் அருமையாக தான் போயிட்டுருக்கு, இனிமேல் தான் போக போக என்னென்னு தெரியும்.
1: ஓகே, வாகை சுடுவா நிகழ்ச்சியில் கேம் விளையாட வந்திருக்கீங்க, விளையாண்டுருவோமா?
2: ஆரம்பிக்கலாமா?
1: ஓகே, ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னா, 1 2 3 4 5,
2: அதாவது 5 இருக்க வேண்டிய இடத்துல 0 சொல்லணும்.
1: நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இருந்தாலும் சொல்கிறேன், 5 இருக்க வேண்டியதில் 0 இருக்கணும், 0 இருக்க வேண்டியதில் 5 இருக்கணும்.
2: ஓகே. 0 4 3 2 1
1: 0 4 2 3 1
2: 0 4 1 2 3 4 5 1 இருக்க இடத்துல 0 சொல்லணும்,
1: 5 இருக்க இடத்துல 0 சொல்லணும், 0 இருக்க இடத்துல 5 சொல்லணும்.
2: ஓகே. 1 2 3 4 0
1: 0. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க?
2: இல்லை, நான் ரிவர்ஸ் ஆர்டர் நினைச்சேன்.
1: ஓ மை காட். சரி, ஓகே. 0 1 2 3 4
2: 5 1 2 3 4
1: சூப்பர் சூப்பர் சூப்பர் நிஷாந்த். நம்ம கூட நிஷாந்த் சூப்பராக விளையாண்டாரு. இதே மாதிரி நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகி நான் வந்து தெளிவாக விளையாடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சோனா எஃப்எம் நம்பரான 9787770178 இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். ஸோ மறுபடியும் நம்பர் சொல்லிடுறேன், 9787770178 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எந்த கேமில் விளையாடணும் ராஜ்குமார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 505 அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் வந்து 050 அப்படின்னு சொல்லணும். அதாவது 0 இருக்க வேண்டிய இடத்துல 5ம், 5 இருக்க வேண்டிய இடத்துல 0 சொல்லணும். ஸோ இதுதான் இன்றைக்கான கேம். இன்றைக்கு கேமில் விளையாடுறதுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இப்போது நிகழ்ச்சியில் வந்து பாடல் வந்துட்டு கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து அடுத்த ஒரு மணி நேரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்களோட விளையாண்டுகிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ராஜ்குமார் தான். இன்றைக்கி வாகை சூடவா நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். இன்றைக்கி நாம வாகை சூடவா நிகழ்ச்சியில் என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 505 அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் 050 அப்படின்னு சொல்லணும். அதாவது ஜீரோ இருக்க வேண்டிய இடத்துல 5ம் 5 இருக்க வேண்டிய இடத்துல 0ம் இதுதான் வந்து இன்றைக்கான கேம். இந்த கேமில் விளையாடணும் நான் விளையாடும் ராஜ்குமார் என்ன நம்பருக்கு கால் பண்ணி விளையாடணும்
2: தெரியுங்க
1: ஓகே 00500
2: 55055
1: ஓகே சூப்பராக விளாண்டீங்க தெளிவாக விளாண்டுறீங்க ரொம்ப நன்றி நன்றி சௌத்ரி
2: தேங்க்யூண்ணா.
1: ஸோ இதே மாதிரி நீங்களும் வாகை சூடுவா நிகழ்ச்சியில் கால் பண்ணி விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள் 9787707 என்ற நம்பருக்கு. ஸோ இப்போது அடுத்ததாக உங்களுக்காக அடுத்தடுத்து இரண்டு பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டுட்டு வாங்க நேர்களை, தொடர்ந்து வாகை சூடவா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன். நீங்களுமே வந்து கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணி எங்கள் கூட கேம் விளையாடலாம்.

ராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கிறார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகில். ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறாரு. ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டே அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகெடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையைச் சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றதான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
2: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயம்.

0: 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரிகளே. இன்னைக்கு வாகை சூடவால வந்து ஒரு சூப்பரான அருமையான ஒரு கேம் தான் விளையாண்டு இருக்கோம். என்ன கேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து 505 அதாவது 505 அப்படின்லாம் சொல்லுவேன். நீங்க வந்து அந்த 5 இருக்க வேண்டிய இடத்துல 0 பூஜ்ஜியம் இருக்க வேண்டிய இடத்துல 5 மாத்தி மாத்தி நீங்க சொல்லணும். ஸோ இதுதான் இன்னைக்கான கேம். இது நம்ம இப்போ அடுத்ததான் நம்ம கூட நேர் இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட விளையாடலாம். இதே மாதிரி நீங்களும் விளையாடணும்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம 9787070 நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கூட நீங்க விளையாடலாம். ஸோ இப்போ நம்ம கூட ஒரு நேயர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட நம்ம தொடர்ந்து பேசிடலாமா? வணக்கம். அண்ணா அவர் வந்து இருக்காருன்னா, அவர் வந்து எங்க இருக்காருன்னு நான் அடுத்தது
2: சொல்றேன்.
1: ஓகேண்ணா ஓகேண்ணா, எப்படி இருக்கு இன்னைக்கு நாள்? வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தது, வெயில் அடிச்சது, ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல மோடம் அது ஒரு மாதிரி மேகமூட்டமா இருக்க ஆரம்பிக்குதுன்னா
2: மேகமூட்டம் தான், நல்ல உப்புசு சரியான உப்புசு வெப்பமா இருக்குங்க.
1: ஆமாண்ணா ஆமாண்ணா, மழை வரும் நினைக்கிறேன்.
2: மழை வரலாம்ங்க. நேத்து
1: அண்ணா நேத்து வந்ததுண்ணா?
2: நேத்து நீங்க வந்ததாண்ணா, அதிகமா பெயில சும்மா லேசா தேஞ்சிட்டு
1: இங்க சரியான மழைண்ணா. நீங்க வந்து இப்படி யோசிச்சிருப்பீங்க, உங்களெல்லாம் குழப்பி சரியான ஆன்சர் வர வைக்கிறதுக்காக தான் காலையிலே மூளை வேலை செய்யணும் இல்லையா, எல்லாரும் சரியா வேலை செய்ய வைக்கிறதுக்காக. ஓகேண்ணா, ஆமா தெளிவா தான் இருக்கீங்க, கேட்டுட்டீங்க. கேம் விளையாண்டுருவோமா? இன்னொரு டைம் சொல்லிடுறேன், 205
2: சூப்பர்ண்ணா
1: சூப்பர்ண்ணா, ரொம்ப நன்றிண்ணா நிகழ்ச்சியில் விளையாண்டதுக்கு. திருப்பூர்ல இருந்தா கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி நான் ஆரம்பத்துல வந்து கன்ஃபியூஸா நீங்க கேட்ட கேள்வி எனக்கு புரியல அப்படின்னு கேட்டிருந்தாரு, ஆனா அதுக்கப்புறமேட்டு நான் தெளிவா தான் இருக்கேன், நீங்க இடையில வந்து 2-3 வார்த்தை சொன்னதுனால தான் நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு, ஆனாலும் சூப்பரா விளையாண்டிருந்தாரு. இதே மாதிரி நீங்களும் விளையாடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கால் பண்ணுங்க. எந்த நம்பருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787070107 நம்பருக்கு தான் நீங்க கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கூட வாகை சூடுவா நிகழ்ச்சியில கேம் விளையாட போறீங்க. இப்போ அடுத்ததா உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட வந்துருங்க. நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில வாகை சூடுவா நிகழ்ச்சியில கேம் விளையாடலாம் நேர்களே. காட்சி

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663333.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு, இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துல தான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானமா?
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பூமியின் பாதுகாப்பு, மனித குலத்தின் பாதுகாப்பு.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரிகளே. இன்னைக்கு வாகை சூடவா நிகழ்ச்சியில் வந்து சூப்பரான ஒரு கேம் விளையாண்டுட்ருக்கோம். என்ன கேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 050 அப்படின்னு சொல்லணும், நீங்கள் வந்து 505 அப்படின்னு சொல்லணும். அதாவது ஜீரோ எடுக்க வேண்டிய இடத்துல எல்லாத்துலேயும் 5 சொல்லணும், 5 இருக்க வேண்டிய இடத்துல ஜீரோ சொல்லணும். ஸோ இதுதான் இன்றைக்கான கேம். இந்த கேமில் விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். எந்த நம்பருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய, அதாவது என் கூட சேர்ந்து நீங்கள் விளையாடலாம். ஸோ நம்ம கூட விளையாடுறதுக்காக அடுத்ததா ஒரு நேயர் காத்துக்கிட்டு இருக்காரு, அவரு கூட நாம் விளையாடலாம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார்களா?
3: இல்லனா சோனா எஃப்எம் ராஜ்குமார்.
4: ஒரு புகழ்மிக்க ஆராய்ச்சியில சோனா எஃப்எம் சொல்றீங்கல்ல?
3: ஆமாண்ணா ஆமாண்ணா, எல்லாம் நீங்க கொடுத்த புகழ்தானா? சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. இதே மாதிரி இன்னும் நிறைய இருக்கு உங்களுக்கு சொல்லவா?
4: சொல்லவா?
3: ஓகே.
4: 10205 0205 0205 0205 0.
3: சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா.
4: நன்றிண்ணா
3: நன்றிண்ணா. நான் இன்னும் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சூப்பராகவும் விளையாண்டுருக்காரு. இதே மாதிரி நீங்களும் சூப்பராக விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787707 அப்படின்ற நம்பருக்கு. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக லோக பத்மநாபனுடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு, எனக்கு பிடிச்ச பாட்டும் கூட. இந்த பாட்டை கேட்டு இந்த பாட்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கால் பண்ணி சொல்லுங்கள். தொடர்ந்து பேசலாம். இப்போது உங்கள் கூட உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு நேர்களே.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்,
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான், ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு வாகை சூடவா நிகழ்ச்சியில் நாம் வந்து ஒரு சூப்பரான கேம் விளையாண்டுட்ருக்கோம். என்ன கேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 505 அப்படின்னு வந்து ஒரு கேம் நம்பர் சொல்லுவேன். நீங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, 5 இருக்க வேண்டிய இடத்துல 0வும் 0 எடுக்க வேண்டிய இடத்துல 5வும் போட்டு மாற்றி எங்ககிட்ட சொல்லணும். ஸோ இதுதான் இன்னைக்கான கேம். இந்த கேமுக்கு நீங்கள் கால் பண்ணும் விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா, மறக்காமல் 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் என் கூட இன்னைக்கு வாகை சூடவா நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து விளையாடலாம். ஸோ மறுபடியும் நம்பர் சொல்லிடுறேன், 9787707 என்ற நம்பர் தான் இன்னைக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர். ஸோ இன்னைக்கான கேம் என்ன அப்படின்றது இன்னொரு டைம் ஞாபகப்படுத்திடுறேன். நாம் வந்து 505 அப்படின்ற ஒரு கேம் விளையாண்டுட்ருக்கோம். இந்த கேமில் நீங்கள் வந்து விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா, மறக்காமல் கால் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போது இன்றைக்கி காலையில் வானிலை அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 48 மணி நேரத்துக்கு வந்து மழை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மழை வருது, எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க. இதே மாதிரி கேமில் விளையாண்டுக்கிட்டு நீங்கள் வந்து டீ கடையில் இருக்கீங்க, இல்லை ஏதாவது வீட்டில் சமைச்சிக்கிட்டு, இல்லை ஏதாவது வீட்டில் பாட்டு கேட்டுட்ருக்கீங்க, எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க அப்படின் போது கால் பண்ணி நீங்களும் கேமில் விளையாண்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து வீட்டில் கூட எல்லாம் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிங்க. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது வாகை சொல்லுவாங்க நிகழ்ச்சியில். நீங்களும் அடுத்தடுத்து பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா கால் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பரான 2 பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து வாகை சுடவா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்மோனிரலி. கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பகுதியில் நான் சொல்ல நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி கேம் விளையாண்டுருந்தோம் இல்லையா, நிறைய காலர் கால் பண்ணி நானும் விளையாண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க, விளையாண்டுருந்தீங்க. அதே மாதிரி நம்ம அலுவலகத்திலிருந்துமே நிறைய பேர் விளையாண்டுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி இன்னொரு டைம் சொல்லிட்டு போயிருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் எல்லாமே வந்து நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடவா நிகழ்ச்சியில் இருக்கு. ஸோ அதனால் அதெல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்களும் விளையாடணும்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. ஃபீட்பேக் இந்த நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா அதையுமே வந்து 9787707 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தெரிவிச்சுட்டு போகலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வாழ்வின் தொடக்கம் விவசாய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக பத்மாவதி அக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்போ விடைபெற்றுட்டு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 3 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் வாகை சுடவா நிகழ்ச்சி நேரலை.

ஹாய் வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். பறவைகள் வந்து எந்த அளவுக்கு பயிரை காக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். காட்டுல மரங்களுக்கு இடையில வீசக்கூடிய நிலவொளிய நம்ம வந்து பார்த்திருக்கிறோம். பால் வண்ண ஒளி வானத்துல இருந்து மிதந்து இறங்கறத பாக்குறது ரொம்பவே அழகாவே இருக்குங்க. அந்த நாட்கள்ல நள்ளிரவுலயும் அக்கா குயில்கள் வந்து ஓயாம இசைக்கும். அதனால நில ஒளியில மகிழ்ந்து உறங்க முடியறது இல்ல அப்படின்னாலுமே அது வந்து ரொம்ப இனிமையா தானே இருக்கும். மிக அதிகமா கூறப்ப மழை வரும் அப்படின்றது ஒரு சிலரோட நம்பிக்கை. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா காலநிலை பெருசா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். மழை வர்றத யாருமே சரியா கணிக்க முடியாத நிலையே இருக்குதுங்க. எல்லை காக்க கூடிய முயற்சி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இயற்கை வேளாண் முன்னோடியான நாராயண ரெட்டியினுடைய தோட்டம் பெங்களூரு வட மாவட்டத்துல தொட்டபல்லபுரா அருகில இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கசப்பு இல்லாத எல் ரகம் ஒன்றின் விதைகளை சுமார் 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முதல் ஒவ்வொரு வருஷமும் அந்த எல்லை இங்க விதைச்சு வளர்த்து அறுவடை செஞ்சும் மத்த உழவர்களோட விதைகளை பகிர்ந்தும் அந்த ரகத்தோட விதைகளை காப்பாத்தி வரோம்னு சொல்றாங்க. 2025 கோடையில இங்க கடும் வறட்சி நிலவி இருக்கு. ஆழ்துளை கிணற்றுல தண்ணீர் நின்னு போயிடுற நிலைக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம். அதிகபட்சமா 5 நிமிடங்கள் மட்டுமே மோட்டார் வந்து ஓடும் அளவு நீர் வரத்து இருந்திருக்கு. சத்தியமங்கலம் பகுதியில வழக்கமா வடகிழக்கு பருவமழையே அதிகமா பொழியும். செப்டம்பர் மாதத்துல இருந்து மழை தொடங்கும். அந்த ஆண்டு மே ஆகஸ்ட் மாதங்கள்ல நல்ல மழை பொழிஞ்சிருக்கு. அதனால மேற்குறிப்பிட்ட எல்லை பயிரிட நினைச்சு எங்க கிட்ட இருந்த விதைகளை நாற்று விட்டு வைக்க முடிவு செஞ்சோன்னு சொல்றாங்க. மாறுபட்ட விதைப்பு அப்படின்னு சொல்லும் போது மழைக்காலம் நெருங்கிட்டதுனால நிலத்தை தயார் செய்யவும் நாற்று வளரவும் சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திட்டமிடுறது வழக்கமா இருக்கு. இந்த ரக எல்லை எப்படியும் நம்ம காப்பாத்திடலாம் அப்படின்ற ஆவல் தான் அவங்களுக்கு. எல் விதைக்கிறதுலயும் புதுமுறைய கையாளுறோம்னு சொல்றாங்க. நாற்று விட்டு நடவு செய்யலாம் அல்லது நேரா கோடு கிழிச்சு அதுல ஒரு அடி இடைவெளியில விதைகளை ஊன்றி மூடலாம். இது போல விதைக்கிறப்ப மிக குறைஞ்ச விதைகளே போதும். நிறைய விதைச்சு அதுக்கப்புறமா அதை களைச்சி பிடுங்கி வீணாக்க நம்ம தேவைப்படாது. ஆனா இந்த மாதிரி விதைக்கிறப்ப பறவைகள் எறும்புகள் ஆகியவற்றிடமிருந்து விதைகளை காப்பாற்றியே ஆகணும்னு சொல்றாங்க. கொத்தை பயன்படுத்தி மண்ணை கீறி விதைக்கிறதுனால விதை இருக்கும் இடத்தை பறவைகள் அறிய இயலாது. இல்ல அப்படின்னா விதைச்சு தண்ணீர் பாய்ச்சறதுக்கு முன் அது எல்லை பொறுக்கி தின்றோம். எறும்புகள் எல்லை எடுக்காமல் இருக்கிறதுக்கு சுண்ணாம்பும் சாம்பலும் கலந்து நாங்க விதைப்போம்னு சொல்றாங்க. விதைகள் முளைக்கிறதுக்கு இவ்வளவு கவனம் தேவைப்படுது. ஆமாங்க, இப்போ ஒரு காட்டுல விதை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா அது சரியான முறையில வந்து இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த பயிர் வந்து நல்ல முறையில வளர்ச்சி அடையும். அதை எப்படி எல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். முக்கியமா சொல்லணும்னா நம்ம விவசாய பெருமக்களுக்கு இது வந்து தெரியுங்க. அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மீது.
1: குறைபாடா, கவலை வேண்டாம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
1: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
2: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
1: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7 0 3 6 6 6 3 3 3 0.

0: ஏ நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் வெள்ளக்கல்பட்டியில இருந்து செல்வகிரி இயற்கை பண்ணையில இருந்து செல்வம் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப விவசாயத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய சவால்கள் இருக்கு. இப்ப வந்து சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு இயற்கை விவசாயத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய சவால் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சார் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: விவசாயத்துல நமக்கு சேலஞ்சிங்கா இருக்கிற ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா பூச்சி தாக்குதல் தாங்க. இந்த பூச்சி தாக்குதல், பூச்சி அப்படின்னாவே நம்ம வந்து பயந்துக்கிறோம், ஏதாவது நம்ம செடிகளை வந்து தாக்கிறது சாப்பிடுறது, அது ஒரு எதிரி நாட்டு போர்படை மாதிரி நினைச்சுக்கிறோம். அப்படி நினைச்சிக்கவே வேண்டியதுல, பூச்சியோட தன்மை எப்படின்னா நமக்கு தீமை செய்யும் பூச்சிகளை வந்து சைவ பூச்சிகளா எடுத்துக்கலாம். அது எல்லாமே இலைகளை வந்து உண்மை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய தன்மை உள்ளது. அந்த பூச்சிகளை சாப்பிட்றதுக்கு நன்மை செய்யும் பூச்சிகளும் நம்ம தோட்டத்திலேயே இருக்கும். ஸோ அந்த பூச்சிகள் வந்து அசைவ பூச்சிகள், அசைவ பூச்சிகள்லாம் நமக்கு நன்மை செய்யும் பூச்சிகள், அது நம்ம நண்பர். ஸோ அசைவ பூச்சியை நம்ம நண்பனா எடுத்துக்கலாம். இந்த நண்பனை வந்து அதிகமா நம்ம தோட்டத்துல வளர்றதுக்கு உண்டான சூழ்நிலையையும் சீதோஷ்ண நிலையையும் உருவாக்கிட்டோம்னா தீமை செய்யும் பூச்சிகள் அதிகம் பரவ விடாம இது பாத்துக்குங்க. இயற்கை முறையில அந்த வாய்ப்பே இல்லைங்க. எப்பயுமே எல்லா நேரமும் வந்து மண்ணுக்குள்ள உற்பத்தி ஆகிக்கிட்டு இருக்கிற அந்த உணவு, செடிகளுக்கு உண்டான உணவு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், சரி விகிதத்திலேயே வளர்ந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த உற்பத்தி வந்து இழப்பு அப்படிங்கறது இயற்கை விவசாயத்துல கிடையாதுங்க. அதனால எல்லாருமே இயற்கை விவசாயத்தை நோக்கி போகணும், இயற்கை விவசாயம் சக்சஸ்ஃபுல்லா செய்யணும். ஆரம்பம் வெளியில இருந்து பாக்குற வரைக்கும் அது ஏதோ ஒரு பூதாகரமா தான் தெரியும். இயற்கை விவசாயம், செயற்கை விவசாயம் செய்யற விவசாயிகள் வந்து இயற்கைக்கு வரணுங்கிறது எங்களோட வேண்டுகோள். வெளியில இருந்து நீங்க பாக்குறது உங்களுக்கு பூதாகரமா தெரியறது, உள்ள வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி அப்படிங்கறது அப்புறம் தான் புரியும். அதனால தயங்க வேண்டாம், முயற்சி எடுங்க, உங்களோட தோட்டத்துல ஒரு பகுதியை இயற்கை விவசாயத்துக்கு மாத்துங்க. அதுல நீங்க சக்சஸ்ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மொத்த உங்களோட நிலப்பரப்பையுமே இயற்கை விவசாயத்துக்கு மாத்திக்கலாம். வருமானத்தையும் ரெட்டிப்பாகவோ 3 மடங்காகவோ 4 மடங்காகவோ மாத்திக்கிறதுக்கு ரொம்ப இயற்கை விவசாயம் நிறைய வழிகள் இருக்கு, அதை நம்ம செய்யலாம். இயற்கையை நேசிப்போம், இயற்கை நம்மை நேசிக்கட்டும். வணக்கங்க.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய மக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி நாங்க போட்டா எங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து அதிகமா எடுக்குது, அதனால பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனையோடயே இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும், ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை இதுதான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு.

0: இப்ப பிடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானமா
0: தீபா? தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: இயற்கையை போற்று, எதிர்காலத்தை மாற்று.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: சேலம் மாவட்டம் மேச்சேரி வட்டாரம் அமரம் கிராமத்துல இருந்து முத்துராமன் ஐயா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி, அதாவது கோடை உழவு எந்த மாதிரி பண்றது, அது வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கூட ஐயா வந்து பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: நான் இயற்கை விவசாயிங்க. அதுக்கு முன்னாடி சோனா எப்பம் 107.8 சமுதாய வானொலி நம்ம மக்களின் குரல், இவங்களுக்கு வந்து இயற்கை விவசாயத்தை பத்தி அதிகமா விளம்பரப்படுத்திருக்கிறாங்க, தொழில்நுட்பம் வழங்குறாங்க. அவங்களுக்கு, அவங்களுக்கு உள்ள அனைத்து நிலையில இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு இயற்கை விவசாயிங்க. என்னை பொறுத்தவரையிலும் நான் வந்து கடைபிடிக்கிறது, இப்ப வந்து சித்திரை பட்டம் வந்துருச்சு, முதல் வந்து மழை பெஞ்சதுவே வந்து கோடை உழவு முதல்ல பண்ணிருவோங்க. கோடை உழவு மிக மிக முக்கியம். இந்த கோடை உழவு பண்றதுனால மண்ணில் இருக்கிற கூட்டுப்புழுக்கள், தீமை செய்யும் பூச்சிகள் மற்றும் வந்து களைகள் எல்லாம் வந்து அழிக்கப்படுது. இந்த கோடை உழவு கரெக்டா மழை பெஞ்சதும் பண்ணனாலே நமக்கு வந்து ஒரு 5% களைகள் நம்ம அழிக்கப்பட்டு விடும், அழிக்கப்படுறது. அதனால வந்து மீதி நமக்கு வந்து பொருளாதார செலவு குறையுது. அடுத்தது என்ன பண்றேன்னு தெரியல, என்னுடைய சீசனுக்கு தகுந்த மாதிரி இப்ப வந்து இந்த மாசம் சித்திரை முடிய போகுது. இந்த தருணத்துல வந்து நிலக்கடலை, அவரை, பாசிப்பயிறு, சோளம் இதெல்லாம் வந்து நான் போடுறது என்னுடைய பழக்கமா வச்சிருக்கிறோம். வைகாசி பட்டம் வந்து மழை பெஞ்சதும் நாங்க போடுவோம். நிலக்கடலை வந்து மெயினா போடுவோம். நிலக்கடலை, பயிர் வகை, சிறுதானியம் எல்லாம் போடுவோம். சிறுதானியம் வந்து சாம, பனிவரவு, கம்பு, சோளம், இந்த மாதிரி சீனை, வரகு, இந்த மாதிரி சிறுதானிய பயிரெல்லாம் நாங்க பயிர் செய்வோம். ஏன்னா சிறுதானிய பயிர் நாங்க பயிர் செய்யறனாக்கா இது வந்து நீர் வறட்சி தாங்கி வளரக்கூடியது, குறைஞ்ச நீர்லயே வந்துடும். அதாவது ஒரு மழை ரெண்டு மழை பெஞ்சாலே அதை வச்சே வந்துடும். அதுவும் இல்லாம வந்து செயற்கை பூச்சிகளையும் செயற்கை உரமும் முழுமையா பயன்படுத்தாத தானியம் இந்த சிறுதானிய பயிர்கள் தான். அதனால முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்து இயற்கையிலேயே விளையறதுனால நாங்க சிறுதானியத்தை பயன்படுத்துறோம். இரண்டாவது, மற்ற பயிர்களும் எண்ணெய் வித்து பயிர்களும் ராகி, சோளம், கம்பு இதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம். இதை பயன்படுத்தும் போது குறைஞ்ச அளவு தண்ணி இருக்கும்போது என்ன பண்ணோம்னாக்கா, நம்ம சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தணும்னாக்கா இப்ப 100% தண்ணி வந்து மற்ற பாசனம், அகலி சால் பாசனம், அகலி பாசனம், பரவல் பாசனம், தூவல் பாசனம், நேரடி பாசனத்துல வந்து நம்ம 100% தண்ணி செலவு பண்றோம்னாக்கா சொட்டு நீர் பாசனம் போட்டுக்கிட்டோமாக சொட்டு நீர் பாசனத்துல ஒரு 30% தான் நமக்கு செலவாகும், மீதி 70% தண்ணி நாம சேமிக்கிறோம்.
3: இப்ப சிறுதானிய பயிர்கள் வந்து குறைஞ்ச நீர்ல வளருங்க, வறட்சிய தாங்கி வளரக்கூடியது. இப்ப பாத்தீங்கன்னா அதிகமா வந்து வெயில் வந்து அதிகமா இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல விவசாயத்துக்கு தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமா தான் தேவைப்படும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி சிறுதானிய பயிர்களை வந்து நம்ம பயிரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்றாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா இப்போ 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்கள் கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இணை பேராசிரியரா இருக்கக்கூடிய முனைவர் ஐயனார் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப கம்பு பயிரில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல மகசூல் எடுக்கிறாங்க அப்படின்னு சார் சொல்றாங்க. சரி, அதுக்கான காரணம் என்னவாதான் இருக்கும் அதையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: அதனால பிரைவேட் கம்பெனிஸ் எந்த விதை கொடுக்குறாங்களோ அதை அந்த நேரத்துக்கு வாங்கி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மகசூல் வந்து கம்மியாயிடுது. ஒரு சில பிரைவேட் கம்பெனிஸ் நல்ல விதைகள் கொடுக்குறாங்க. ஆனால் கம்பில் பொறுத்தளவுக்கு நம்ம தென் மாவட்டங்களில் இல்லை இங்கேயோ வந்து நல்ல மகசூல் வந்து இப்போதைக்கு எடுக்கிறாங்க. இரவையிலும் சரி மானாவாரியிலும் சரி அந்த ரகங்கள் அப்படின்னு கணக்கு எடுக்கும்போது நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து தொடர்ந்து ஆராய்ச்சியின் பலனாக இதுவரைக்கும் ஹைபிரிடும் வெளியிட்டிருக்கிறோம், ரகங்களும் வெளியிட்டிருக்கிறோம். ஹைபிரிட்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா கிட்டத்தட்ட 9 ஹைபிரிட் இதுவரைக்கும் வந்து வெளியிட்டிருக்கிறோம். 9 ரகங்கள் வந்து வெளியிட்டிருக்கிறோம். ஹைபிரிடு ஜென்ரலாகவே வந்து அதிகமாக மகசூல் கொடுக்கக்கூடியது. இது என்ன ஆகுதுனாக்கா நம்ம ரெண்டு பெற்றோர்களை கலப்பினம் செய்து உருவாக்கி கொடுக்குறோம். அதனால் ஒவ்வொரு டைமும் வந்து அந்த ரெண்டு பெற்றோர்களுடைய தூய்மை தன்மை வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் குறைந்தளவு விதைகள் உற்பத்தி செஞ்சு விவசாயிகளுக்கு எந்த பருவத்துக்கு கேட்குறாங்களோ அந்த பருவத்துக்களுக்கு வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து ரகங்களில் வந்து 9 ரகங்கள் விட்டுருக்குறோம். அந்த 9 ரகங்களும் வந்து ஹைபிரிடோட கம்மியான மகசூல் கொடுக்கக்கூடியது. ஆனால் விவசாயிகளாக நீங்கள் வந்து அந்த ரகங்கள் ஒரு டைம் வாங்கிட்டாங்க, 2-3 ஆண்டுகள் நீங்களே வந்து அந்த விதைகளை வந்து பயன்படுத்தி அடுத்தடுத்த பருவங்களுக்கு வந்து அதை வந்து நீங்கள் விதைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹைபிரிடில் கணக்கு எடுக்கும்போது இப்போ ரீசெண்டாக உள்ள ஹைபிரிட் வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சிறுதானியத்துறைகள் வந்து வெளியிட்டது வந்து கோ9, அதை வீரிய ஓட்டு ரகம் கோ9. இந்த கோ9 ரகம் வந்து மகசூல் வந்து அதிகமாக கொடுக்குது உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டருக்கு 3700 கிலோலேருந்து 4000 கிலோ கொடுக்குது. உங்களுக்கு ஏக்கருக்கு ஒரு கணக்கு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200-1500 கிலோ கொடுக்கக்கூடிய அதிகபட்ச மகசூல் கொடுக்கக்கூடியது. நம்ம இந்தியா கணக்கு எடுக்கும்போது தமிழ்நாடு தான் வந்து அந்த ஒரு ஏக்கருக்கு வந்து அதிகமாக உற்பத்தி செய்கிறதுல வந்து முதலிடம் பெறுது. பார்த்தீங்கன்னாக்க 2200 கிலோலேருந்து 2400 கிலோ ஹெக்டருக்கு ஆவரேஜாக எல்லா மாவட்டங்களும் கணக்கு எடுக்கும்போது உற்பத்தி செய்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து இரவை பயிரை வந்து பயன்படுத்துகிறோம். அந்த இரவை பயிருக்கு வந்து இந்த வீரிய ஓட்டு ரகம் கோ9 வந்து நல்ல ஒரு ரகம். மானாவாரியிலும் பயன்படுத்தலாம். அதாவது நமக்கு வந்து இந்த ஒரு பருவ காலங்களில் இந்த ஒரு பயிர் போட்டதுக்கப்புறம் 2-3 மழைகள் வந்து இடைவெளியில் கிடச்சதுனாக்கா கிட்டத்தட்ட 2700 கிலோலேருந்து 3000 கிலோ நம்ம வந்து மகசூல் வந்து பெறலாம். இது வந்து அடிச்சாம்பல் நோய்க்கு வந்து எதிர்ப்பு தன்மை உள்ளது. இப்போ நீங்கள் பழைய ரகம் எல்லாமே பொட்டுக்கம்பு நாட்டுக்கம்பு எல்லாமே வந்து அடிச்சாம்பல் நோய்க்கு ரொம்ப சசப்டபுளாக இருக்கும். அதே துரு நோய்க்கும் அது வந்து ரொம்ப எளிதில் தாக்கக்கூடியதாக இருக்குது. மற்றபடி சத்துக்களும் வந்து குறைவானது. இப்போ இந்த கோ9 வந்து இரும்பு சத்து சொன்னோம் இல்லைங்களா, அந்த இரும்பு சத்து வந்து கிட்டத்தட்ட வந்து 6 mg இருக்குது. அந்த இது 10% வந்து புரத சத்து இருக்குது. அதனால் கோ9 ஹைபிரிடும் நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்துங்க. இது வந்து கோ9 ஹைபிரிட் வந்து 2011 வந்து வெளியிட்டிருக்கிறோம். இப்போ வந்து விதை உற்பத்தி செஞ்சிட்ருக்கிறோம், இருப்பு இருக்குது. நீங்கள் விவசாயிகள் வந்து வாங்கி பயன்படலாம்.
0: நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்கள் கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் பத்மாவதிங்க. இப்போ கோ9 ரகத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம விவசாய பெருமக்களுக்கு இது வந்து கண்டிப்பாக உதவியாக இருக்குங்க. அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப பொதுவாவே விவசாயத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் இருக்கு. இயற்கை முறையில பாத்தீங்க அப்படின்னா பறவைகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயிரை எந்த மாதிரி எல்லாம் வந்து காக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப 2025 மேல இருந்து ஆகஸ்ட் முடிகிற வரைக்கும் 277 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா போதுமான அளவு மழை இல்ல. அதனால எல் நாற்றுகளை நடுமளவு எங்களோட ஆழ்துளை கிணற்றுல தண்ணீர் அதிகரிக்கலன்னு சொல்றாங்க. இவ்வளவு ஆண்டுகள் காப்பாத்தின விதைய எல்லையும் இழந்து விடுவோம் அப்படின்ற கவலை எங்ககிட்ட அதிகமாவே இருக்குன்னு சொல்றாங்க. நல்ல

வேலையா இந்த நிலைய கேள்விப்பட்ட நண்பர் ஒருத்தர் அவரோட நிலத்துல நாற்றுகளை நடவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டாராம். அதுக்கப்புறமா மலையில பெருமழை பெய்து வெள்ளம் பெருக்கெடுத்திருக்கு. 50 ஆண்டுகளுக்கு அப்புறமா இதே மாதிரி வெள்ளம் வந்திருக்கிறதா சில தலைமுறைகளாக இங்க வாழ்றவங்க சொல்றாங்க. நாங்க எந்த விதமான வேதி பூச்சிக்கொல்லிகள் உரங்களையும் பயன்படுத்துறதுல எல் மட்டும் இல்லங்க, நாராயண ரெட்டி கொடுத்த வெண்டை, சீத்தாப்பழ விதைகள், கோவை கொடி போன்றவற்றையும் பலருடன் தொடர்ந்து பகிர்ந்து பரப்பி வரணும் சொல்றாங்க. வேளாண்மை வந்து நாளுக்கு நாள் மிக மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்குது. புவி வெப்பம் அடையறதுனால பயிர்களோட தரமும் விளைச்சலும் குறைஞ்சு நோய் தாக்கம் அதிகமாயிடுச்சு. நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் அழிஞ்சு புதுசு புதுசா தீங்கு உயிர்கள் பெருகி வருதுன்னு சொல்லலாம். சரி, நன்மை செய்யறது அப்படின்னு சொல்லும் போது வருஷம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மழை காலத்துல வலசை பறவைகள் வரதுண்டு. அதுல கருங்கால் கதிர்குருவி, வேலி கதிர்குருவி ஆகிய ரெண்டு வகை கதிர்குருவிகளும் இருக்கு. இது வந்து ஓயாம குரல் எழுப்பிட்டே சுத்திட்டே இருக்கும். காய்கறி செடிகள், மற்ற பயிர்கள் இதுல எல்லாம் இருக்கக்கூடிய தீங்கு உயிர்களை பிடிச்சு சாப்பிட்டு நமக்கு நன்மை செய்யுது. அது போன்றே மழை காலத்துல பெருகி வரக்கூடிய கொசு தொல்லைய தட்டான் பூச்சிகள் குறைக்கும். அது தோற்று வளரி பருவத்துல, அதாவது லார்வா பருவத்துல 4-1 சில 100 கொசு முட்டைகளை உண்ணும். தட்டானா வளர்ந்ததுக்கு அப்புறமா 4-1 நூற்று கணக்கான கொசுக்களை அது சாப்பிடும். இதன் பலனா கொசுக்களோட எண்ணிக்கை பெருசும் குறைஞ்சு போயிரும். இயற்கையில அருமையா செயல்படக்கூடிய உணவு சங்கிலி சிதையாம இருக்கிற வரைக்கும் நன்மைகளே அதிகமா இருக்கும். ஆனா இன்னைக்கு செயற்கையால உருவான சுற்றுச்சூழல் மாசு மிக வேகமா எல்லாத்தையுமே அழிச்சு வருது அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால இனிமேட்டு பறவைகளை பார்க்கும் போது எல்லாம் இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரணுங்க. இயற்கை கொடுத்த பலன்கள் அப்படின்னு சொல்லும் போது நிறையவே இருக்கு, ஒன்னோடு ஒண்ணு கண்டிப்பா தொடர்புடையதாகவும் இருக்கு. சரிங்க, கண்டிப்பா இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்மளுடைய நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் நம்பரான 9787-7107-8 அப்படின்ற எனக்கு உங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட நீங்க பகிர்ந்துக்கலாம். டாடா பை பை நேர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, மருந்து அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது, அவசர காலத்துல ரொம்பவே நம்மளுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட மருத்துவத்துறையில 3 வருடமா பணியாற்றிட்டு இருக்க குமரேசன் அவர்கள் தான் இன்றைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர். இவர் வந்து சேலம் மாவட்டம் டால்மியா பகுதியை சேர்ந்தவர். 3 ஆண்டுகளா நியூ துளசி பார்மசி அப்படின்ற மருந்து கடையை வச்சிருக்காங்க. எப்படி அவங்க அந்த மருந்து கடையை வைக்க ஆரம்பிச்சாங்க, அதுல என்னென்ன மாதிரியான மருந்துக்கள்லாம் விற்பனை பண்றாங்க, அவங்களோட வாழ்க்கை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு வாங்க. சார், உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்கறீங்களா?
2: என்னோட நேம் குமரேசன், பூசாரிப்பட்டி, வாமலூர் தாண்டி பூசாரிப்பட்டியில இருந்து வரேன். நான் இப்போ டால்மியா போர்டு மணிப்பால் ஹாஸ்பிட்டல் கிட்ட மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கேன். என்னோட மெடிக்கல் நேம் நியூ துளசி பார்மசி. இப்போ ஒரு 3 இயர்ஸ் நான் ரன் பண்றேன் மேடம்.
1: ஓகே, ஓகேங்க சார். அடுத்தது உங்களோட ஜேர்னி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு?
2: இப்போ மெடிக்கல் ஷாப் ஜேர்னி வந்துட்டு நான் 12th முடித்தேன் மேடம். எனக்கு ஆரம்பத்துலேருந்து இந்த மாதிரி மெடிக்கல் ஃபீல்டில் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதுக்கப்புறம் அங்கே ஆதிபராசக்தி காலேஜ் ஆஃப் ஃபார்மசியில் பிஃபார்ம் முடிச்சுட்டு ஒரு 3 இயர்ஸ் வந்துட்டு பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணேன் மேடம், மேனுஃபேக்சரிங் யூனிட்டில். அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் வந்து மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணேன் சேலத்துலேயே வந்துட்டு. 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால மெடிக்கல் ஷாப்பை ஓப்பன் பண்ணிட்டேன் மேடம்.
1: சூப்பர் சார், உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சதுனால தான் இந்த மெடிக்கல் ஃபீல்டை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க சார். அடுத்து வந்து இப்போ சேலத்தில் நிறைய துறைகள் இருக்கப்போ நீங்கள் குறிப்பாக இந்த மருந்து கடையை தேர்ந்தெடுக்க என்ன காரணம்?
2: டைரக்ட் கான்டாக்ட் டு பீப்புள் தான் மேடம். அதாவது மக்கள் கூட ஈஸியாக நம்ம பழக முடியும், சீக்கிரம் உதவ முடியும், அந்த எண்ணத்தில் தான் மேடம் இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணுது. ஆல்ரெடி மெடிக்கல் ஃபீல்டில் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம் மேடம், அப்போ ஸ்கூல் படிக்கிற அப்போலேருந்து. அப்புறம் மக்கள் கூட நிறைய பீப்புள்ஸ் தெரிஞ்சுக்கணும், அவங்க கூட பழகணும், இதுதான் மேடம் ரீசன்.
1: சூப்பர் சார், மக்களுக்கு நிறைய சேவை செய்யணும், மக்கள் கிட்ட நல்லாவே பழக முடியும் அப்படின்றனால தான் நான் இந்த துறையை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு நீங்க சொல்றதை கேட்கவே ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு சார். அடுத்து வந்து நீங்க நிறைய இடத்துல வேலை செஞ்சேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தீங்க. வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு முதல்ல உங்க கடையை நீங்க ஓபன் பண்ணும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீல் இருந்துச்சு?
2: முதல் நாள் கொஞ்சம் பதட்டமா இருந்தது மேடம், ஃபர்ஸ்ட் கஸ்டமர் அட்டன் பண்றப்போ. அதுக்கப்புறம் நான் மெடிசன் எடுத்து கொடுத்து அது எல்லாமே கரெக்டு ஓகே அப்படின்ற பட்சத்துல எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ஓகே, நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோம், எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு, நம்ம மேலும் மக்களுக்கு வந்து உதவணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது மேடம்.
1: ஓகே சார், கொஞ்சம் பதட்டத்தோடு நீங்கள் ஆரம்பித்தாலுமே இப்போ 3 வருடமாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான குமரேசன் அவங்களோட நியூ துளசி பார்மசி கடையில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க, எப்படி மருந்துகளை விற்பனை பண்ணுறாங்க அப்படின்ற சில விஷயங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டுருக்கு, பாடலை கேட்டுவாங்க நேர்களே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
1: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜர்னல்ஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸாக சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்போ ஜர்னல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொன்னதானே, ஸ்கில் ட்ரைனிங்ல வந்து நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்ல வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமா அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு DSR, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட், 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல எப்படி நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்களேன், பணம் கொடுத்து படிக்க முடியாது, அவங்களுக்குலாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 ரூபீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப DSR வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா, அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி ஹெல்த் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு, லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், க்ரூமிங், கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட் முத்திரை போட்ட சர்டிபிகேட், அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நமக்கு என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழில் கேத்த மாதிரி லோன்ஸ் வந்து 1,50,000 அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு, சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணாம். அந்த மாதிரி வந்து இவ்ளோ சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த சலுகையும் கொடுக்கறாங்க. இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு 470 hours, 45 days வரும். அந்த 470 hours முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுடைய ஸ்கில்லே வேற மாதிரி போயிடும். அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து மைக்க கொடுத்து பேச சொல்லி, அது இல்லாம பிரசன்டேஷன் PPT எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பண்ணி கொடுத்து, அவங்க வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து PPT ல வந்து பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி முடிச்ச உடனே நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஃபேர் வைக்கிறோம். அந்த ஜாப் ஃபேர்ல நிறைய கம்பெனிஸ் வராங்க, அவங்களுடைய திறமைகளை பார்த்து எந்தெந்த போஸ்டிங்கோ அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்லயும் டை அப் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாப் ஃபேர் வரக்கப்ப எங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்கான்றப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரி கம்பெனிஸையோ ஆபீசஸையோ என வர வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே நழுவ விடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்க. இதை எத்தனை பேர் தான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஏன் இதை சோனா FM ல இருந்து சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை கேட்கறவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இதை வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்றதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு சோனா FM ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க தெரியப்படுத்துறோம்.
0: சோனா FM 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
2: வணக்கம், நான் ராஜீவ், டால்மியா போர்டில் இருந்து. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
3: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
4: எல்லாருக்கும் வணக்கம், நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகில். ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறாரு. ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகு எடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையைச் சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றதான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றதான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான குமரேசன் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களோட நியூ துளசி பார்மசில என்னென்ன மருந்துகளை விற்பனை பண்றாங்க, எப்படி அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார், உங்களோட நியூ துளசி பார்மசில என்னென்ன மருந்துக்கள் எல்லாம் நீங்க விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க?
3: பொதுவா இப்ப எப்படின்னா காய்ச்சல் சளி இருமல் அந்த மாதிரி மெடிசன்ஸ் மேடம், டாக்டருக்கு மோஸ்டா பிரிஸ்கிரைப் பண்ற மெடிசன்ஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்றது. அப்புறம் பிபி டேப்லெட்டு, சுகர் டேப்லெட்டு இந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்கறது மேடம். அடிஷனலா டாக்டர் என்ன பிரிஸ்கிரைப் பண்றாரோ அதை கொடுக்கறது மேடம்.
1: சூப்பர் சார், நிறைய வகையான மருந்துக்கள் எல்லாம் நீங்க விற்பனை பண்றீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். அடுத்து வந்து உங்களோட முதல் கஸ்டமரை நீங்க ஹேண்டில் பண்ணும் போது என்ன மாதிரியான அனுபவம் உங்களுக்கு இருந்தது?
3: ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்றப்ப கொஞ்சம் பதட்டமா தான் மேடம் இருந்தது. ஏன்னா இந்த ஃபீல்டு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நம்ம ஒரு இடத்துல இப்போ மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணி மெடிக்கல் இது பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து கொஞ்சம் பதட்டமா தான் இருக்குது. அதுக்கப்புறம் கஸ்டமர் கூட பேசி அதுக்கப்புறம் மெடிசன்ஸ் கொடுத்து இப்படி எல்லாம் சாப்பிடணும் இப்படி எல்லாம் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்றப்போ ஒரு நம்பிக்கை கிடைச்சது மேடம் எனக்கு.
1: சூப்பர் சார், பதட்டத்தோட நீங்க ஆரம்பிச்சாலும் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். அடுத்து வந்து உங்களோட மருந்து கடையில உங்களுக்கு வேலை நேரம் எப்படி இருக்கும்?
3: யூஸ்வலா இப்போ மெடிக்கல் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் நம்ம டைமிங் எல்லாம் பார்க்க முடியாது மேடம். அதாவது காலையில நான் இப்போ ஒரு 8:30 ஷாப் ஓபன் பண்றேன்னா திரும்ப நைட் வரைக்கும் கண்டினியூவா ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பேன். சில நேரங்கள அவசர சேவைகளும், அதாவது எமர்ஜென்சி மெடிசன்ஸ் யாராவது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த ஒர்க்கும் போயிட்டு தான் மேடம் இருக்கும். அதாவது டோர் டெலிவரி பண்றதும் அந்த மாதிரி. மற்றபடி இதுக்கு வந்து டைம் செப்பரேட்டா நம்ம இவ்வளவு டைம் தான் ஒர்க் பண்ணணும், இவ்வளவு டைம் தான் இது பண்ணணும் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம எவ்வளவு நேரம் அவைலபிளா இருக்கும் அவ்வளவு நேரம் நமக்கு கஸ்டமர் வந்துட்டே இருப்பாங்க.
1: ஓகே ஓகே சார், நேரம் காலம் பார்க்காம வேலை செய்யறீங்க அப்படின்றது நல்லாவே புரியுது சார். அடுத்து வந்து இந்த மருந்து கடையை நீங்க வைக்கிறதுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாங்க?
3: சப்போர்ட் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி தான் மேடம். அப்புறம் ஃப்ரெண்ட் சர்க்கிள், நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ண பீப்புள்ஸ், அப்புறம் முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனியில இருந்த மேனேஜர்ஸ் அவங்க எல்லாம்.
1: சூப்பர் சார், உங்களோட குடும்பம், உங்களோட நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்கிறாங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான குமரேசன் அவங்களோட நியூ துளசி பார்மசி கடையில என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க, எப்படி மருந்துகளை விற்பனை பண்றாங்க அப்படின்ற சில விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுவாங்க நேர்களே.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு, இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: நமக்கானது மட்டுமல்ல, இனி வரப்போகும் சந்ததிக்கானதும் தான். பசுமை வளர்த்து பாரினை காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூடவே குமரேசன் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட நியூ துளசி பார்மசில என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு, என்னென்ன மருந்துகளை விற்பனை பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். உங்களோட ஃபேமிலியையுமே நீங்க பாத்துக்கணும், உங்களோட மருந்து கடையும் நீங்க பாத்துக்கணும், ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்றீங்க சார்?
4: ரெண்டும் மேனேஜ் பண்றது வந்துட்டு டைம் கரெக்டா குடும்பத்துக்கும் செலவு பண்ணிட்டு, இப்ப மெடிக்கல் ஷாப்னா மெடிக்கல் ஷாப்புக்கும் அங்க வந்துட்டு போயிட்டு அந்த மாதிரிதான் மேடம் இருக்கு. இந்த விஷயத்துல ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்றாங்க மேடம், அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அங்கேயும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இங்கேயும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அந்த மாதிரிதான் மேடம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
3: சூப்பர் சார். குடும்பத்துக்கும் சரி கடைக்கும் சரி சரியான நேரத்தை செலவிட்டாலே போதும் அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க சார். அடுத்து வந்து 3 வருடமா நீங்க இந்த மருந்து கடையை வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, 3 வருடத்துல நீங்க சந்திச்ச சவால்கள்லாம் என்னென்ன?
4: சவால்கள்னா மெடிக்கல் ஷாப் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மெயின்டைன் பண்றது, அப்புறம் எக்ஸ்பைரி ஆன மெடிசன்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்ற பட்சத்துல அது 3 மந்த் முன்னாடியே எடுத்து வச்சு அந்த இது மெயின்டைன் பண்றது, அதை ப்ராப்பரா கொடுத்துருக்கிற ப்ரொசீஜர் SOP படி டிஸ்போஸ் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேடம் சவாலா இருக்கும். அப்புறம் புது புது மெடிசன்ஸ் புது புது பிராண்ட் நேம்ஸ் வரப்ப கொஞ்சம் அதை அரேஞ்ச் பண்றதுக்கோ, அது நமக்கு எந்த ஹோல்சேல் எந்த அப்ரூவ்டு ஹோல்சேல்ல கிடைக்கும் அப்படின்றதுக்கும் நம்ம அது கொஞ்சம் தேடுறது, அந்த மாதிரி விஷயங்களை அரேஞ்ச் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும் மேடம். மற்றபடி வேற ஒன்றும் இதுல கஷ்டம் இல்லை மேடம்.
3: ஓகே ஓகேங்க சார். அடுத்து உங்களோட மெடிக்கல் துறையில நீங்க இருக்கிறனால நிறைய மக்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரும். நிறைய மக்களை நீங்க சந்திக்கும் போது என்னென்ன மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சார்?
4: ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொரு மைண்ட் செட்ல வருவாங்க. சம்டைம்ஸ் கஸ்டமர் வரப்ப கொஞ்சம் எமர்ஜென்சி சீக்கிரம் கொடுங்க, உடனே நான் போய் மெடிசன் கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல நம்ம பிஃபோரா கஸ்டமர் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் யார் எமர்ஜென்சின்னு நம்ம கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் மேடம் மெடிசன் பொறுத்தவரை அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்கறது. கஸ்டமர் என்னதான் ஒரு கோவப்பட்டாலும் நம்ம இல்லைங்க இது இப்படி இல்லை இப்படிதான் இந்த மாதிரி தான் சாப்பிடணும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறது தான் மேடம் அது.
3: சூப்பர் சார். ஒவ்வொரு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நீங்க பேசி மெடிசனை கொடுப்பீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க சார். அடுத்து வந்து மருந்து கடை நீங்க வச்சிருக்கறனால உங்களுக்கு கிடைக்கிற பயன்களா நீங்க எதை பாக்குறீங்க?
4: என்னோட பெனிஃபிட்ஸா மேடம்? என்னோட பெனிஃபிட்ஸ்னா இப்போ ஃபினான்சியலாவும் பார்க்க முடியாது மேடம். ஆக்சுவலா நான் விருப்பப்பட்டு சூஸ் பண்ண ஃபீல்டு இது, அதனால எனக்கு இந்த ஃபீல்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் நான் இது பண்ணேன்.

பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த துறையை தேர்ந்தெடுத்தேன், அதுதான் என்னோட பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றதை கேட்கவே ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது சார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான குமரேசன் அவங்களோட நியூ துளசி பார்மசி கடையில என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க, எப்படி மருந்துகளை விற்பனை பண்றாங்க அப்படின்ற சில விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூடவே குமரேசன் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட நியூ துளசி பார்மசில என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு, என்னென்ன மருந்துகளை விற்பனை பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். உங்களோட மெடிக்கல் ஷாப்க்கு எல்லாமே தெரிஞ்சவங்க தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது, தெரியாதவங்க படிக்காதவங்க கூட வருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் மருந்துகளை எப்படி பயன்படுத்தணும் சொல்லிட்டு என்ன மாதிரியான அறிவுரைகள்லாம் நீங்க கொடுப்பீங்க?
2: ஒரு மெடிசன் பத்தி அவங்களுக்கு தெரியலன்னா மேடம், எந்த டைமுக்கு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அந்த மாதிரி தெரியலன்னா நம்ம அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் மேடம், இப்படிதான் சாப்பிடணும், டாக்டர் எழுதி கொடுத்தாதான், டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணாதான் சாப்பிடணும், இல்ல டாக்டர் எழுதி கொடுக்காம நம்மளே ஓனா ஒரு மெடிசன்ஸ் எடுக்க கூடாது, சுகர் பிபி மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா ப்ராப்பரா போடணும் டெய்லியும், ஸ்கிப் பண்ண கூடாது, ரெகுலரா சுகர் செக்அப், பிபி செக்அப் இதெல்லாம் பண்ணணும். இந்த மாதிரி கஸ்டமர்களுக்கு நம்ம
1: ரொம்பவே சூப்பரா இருக்கு சார். ஏன்னா ஒவ்வொரு மக்களும் உங்க கடைக்கு வரும்போது அவங்களுக்கு பயனுள்ள நிறைய விஷயங்களை நீங்க சொல்லிருக்கீங்க அப்படின்றத கேட்கவே மகிழ்ச்சியா இருக்கு சார். அடுத்து வந்து இந்த மருந்துகள் எல்லாம் நீங்க எங்க இருந்து வாங்குவீங்க, எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றீங்க?
2: இப்போ இந்த மெடிசன்ஸ் வாங்குறது வந்து, அதாவது மேடம், கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஹோல்சேல் இருக்கும் மேடம், அதாவது ஹோல்சேல் டீலர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து மட்டும்தான் மேடம் முறையான பில் போட்டு அந்த மாதிரி முறையா வாங்க முடியும் மேடம். அதுக்கப்புறம் நமக்கு டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் நிறைய இருக்கு, அதாவது ட்ரெஸ் நம்ம கொடுத்துட்டாலே அவங்க நம்மோட மெடிக்கல் ஷாப் ட்ரெஸ்க்கு நமக்கு மெடிசன்ஸ் அனுப்பி விட்டுருவாங்க. எல்லா மெடிசன்ஸும் ஒரே ஹோல்சேல்ல கிடைக்காது, சம்டைம்ஸ் வேற வேற ஹோல்சேல்ல இருக்கும், அப்ப அவங்க கிட்டயும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது உண்டு மேடம்.
1: சூப்பர் சார். எல்லா மாத்திரைகளையுமே நீங்க அரசால அங்கீகரிக்கப்பட்ட இடத்துல இருந்தா வாங்குறீங்க, அதை நீங்களுமே டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். அடுத்து வந்து எக்ஸ்பைரி ஆன மாத்திரைகள் எல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க?
2: இல்லை மேடம், எக்ஸ்பைரி ஆனது வந்து நம்ம 3 மந்த் முன்னாடியே நம்ம எடுத்துடணும் மேடம், அதாவது மெடிக்கல் ஷாப்ல இருந்து ஷார்ட் எக்ஸ்பீரியா இருக்கிறப்பயே நம்ம எடுத்துடணும். இப்போ ஒரு மெடிசன் இப்போ 3வது மாசத்துக்குள்ள நமக்கு எக்ஸ்பைரி ஆகுதுன்னா அந்த மெடிசன்ஸ் வந்து நம்ம 1வது மாசத்துலேயே எடுத்து செப்பரேட் பண்ணி வச்சிடணும் மேடம், அதை வந்து விற்கக்கூடாது, அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு மேடம், அதைப்படி நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம உங்களுக்கு ரிட்டர்ன் போட்டுருவோம், இல்லைன்னா அந்த ப்ரொசீஜர் படி டிஸ்போஸ் கூட பண்ணலாம் மேடம்.
1: ஓகே ஓகே சார். எக்ஸ்பீரியான மாத்திரைகளை நீங்கள் யாருக்குமே கொடுக்கறது இல்லை, அதை வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடுறீங்க அப்படின்ட்டு ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். அடுத்து வந்து தொடர்ந்து இந்த மருந்து கடையை 3 வருடமாக நீங்கள் கண்டினியூஸாக கொண்டுட்டு வந்ததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க?
2: மக்களோட நம்பிக்கையும் ஃபேமிலியோட சப்போர்ட்டும் தான் மேடம் இது 3 வருஷம் நான் வச்சிருக்கிறதுக்கான காரணம், அவங்களோட ஆதரவு இல்லைன்னா இது பண்ண முடியாது.
1: சூப்பர் சார். அடுத்து வந்து உங்களோட 3 வருட பயணத்துல இருந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயம்னா எதை சொல்வீங்க?
2: மெடிக்கல் ஃபீல்டு பொறுத்த வரையும் பொறுமையா இருக்கணும் மேடம், அதுதான் அது. பிளஸ் வந்துட்டு நம்ம எந்த மெடிசன்ஸ் எது கொடுத்தாலும் பேமெண்ட் விஷயத்திலேயோ கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ற விஷயத்திலயோ நேர்மையா இருக்கணும் மேடம், இந்த ரெண்டுமே இருந்தாலே மெடிக்கல் ஃபீல்ட்ல சக்சஸ் ஆகலாம் மேடம், இது ரெண்டு தான் நான் இந்த அனுபவத்தில இருந்து கத்துக்கிட்டேன்.
1: சூப்பர் சார். மருத்துவத்துறையில இருக்கணும் அப்படின்னா ரொம்பவே நேர்மையும் பொறுமையும் தேவை அப்படின்றத ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான குமரேசன் அவங்களோட நியூ துளசி பார்மசி கடையில என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க, எப்படி மருந்துகளை விற்பனை பண்றாங்க அப்படின்ற சில விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல் எட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சேலத்தின் முகங்கள்
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே குமரேசன் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட நியூ துளசி பார்மசில என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார், உங்களோட

0: வருட பயணத்துல உங்களுக்கு கிடைச்ச சாதனையா நீங்க எதை பாக்குறீங்க?
1: நிறைய மக்கள் கூட பழக முடிஞ்சது மேடம், அதுதான் எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. அதான் நான் ஒர்க் பண்ற இடத்துல வேற வேற பீப்புள்ஸை சந்திச்சிருப்பேன். இங்க நான் ஓனா வச்சு ஒர்க் பண்றப்ப என்னோட கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி பீப்புள் கிட்ட ஈஸியா சகஜமா பழக முடியுது. அங்க இப்படிதான் பழகணும் அப்படிதான் பழகணும்னு நமக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்லை மேடம், எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி, அந்த மாதிரி பழகிறதுக்கான ஒரு இது இருக்கு மேடம். அதுதான் ஒரு ஒரு அச்சீவ்மெண்டா இருக்கு மேடம்.
0: சூப்பர் சார், மக்களோட நிறையவே பழகிறது தான் உங்களுக்கு கிடைச்ச சாதனை அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க சார். அடுத்து வந்து மெடிக்கல் துறை அப்படின்னாவே ரொம்ப டென்ஷனா இருக்கும், ப்ரெஷர் அதிகமா இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. உங்களோட டென்ஷன் ப்ரெஷர் எல்லாம் குறைக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க?
1: இப்போ இந்த விஷயத்துல பொறுத்தவரையும் நம்ம எதுக்காகவும் ஒரு கோவப்படக்கூடாது மேடம், ப்ரெஷர் ஆக கூடாது. ஏன்னா நம்ம ஸ்டேபிளா இருந்தாதான் நம்ம கிட்ட வர கஸ்டமரும் நம்மளை நம்பி வாங்கிட்டு போவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் கோவப்படுறதோ அந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்காது மேடம். என்ன ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு வீக்லி ஒன்ஸ் ஏதாவது லீவ் எடுத்துப்பேன், அப்புறம் அவ்வளவுதான் மேடம். மற்றபடி வேற எதுவும் இல்லை, கொஞ்சம் ரிலாக்ஸாக எங்கேயாவது போயிட்டு வர்றது அவ்வளவுதான் மேடம். மற்றபடி மோஸ்டா நம்ம வேற எந்த இதுவும் இதில் டிஃபிகல்டிஸ் இல்லைங்க மேடம்.
0: ஓகே ஓகே சார். அடுத்து வந்து இப்போ சில பேர் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருக்கும், பட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க, இல்லை ஒரு துறையில் நிறையா கஷ்டம் இருக்குது, நம்ம இதை எப்படி தாண்டி வர்றது அப்படிலாம் நினைப்பாங்க. உங்களோட அனுபவத்துலேருந்து அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
1: இப்போ மெடிக்கல் ஷாப் பிஸ்னஸே இல்லை மேடம், ஓனா எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரிங்க மேடம், நமக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கை வேணும் மேடம். இப்போ நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தாலே போதும் மேடம், பிஸ்னஸ் பொறுத்த வரையும் நம்ம ஜெயிச்சிடலாம். அது நம்ம மணி இல்லையே, நம்ம கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையே அப்படின்லாம் எதிர்பார்க்க வேணாம். நமக்கு அந்த எண்ணம் இருந்தாவே போதும் மேடம், எண்ணம் இருந்து ஸ்டேபிளா நம்ம அதுல கண்டினியூஸா உழைச்சாலே போதும் மேடம், நம்ம ஒரு பிசினஸ் சக்சஸ் ஆகிறதுக்கு எல்லா வழியும் இருக்கு மேடம்.
0: சூப்பர் சார். கடைசியா வந்து இப்போ ரேடியோ கேட்டுட்டு இருக்க மக்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
1: மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ற மெடிசன்ஸ் மட்டும் எடுங்க, ப்ராப்பராக எடுங்க. பிபி சுகர் மெடிசன்ஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க, மந்த்லி ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க டாக்டர் கிட்ட போய்.
0: ஓகே ஓகே சார், கண்டிப்பா நீங்க சொன்ன எல்லா விஷயங்களுமே எல்லாருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும். இந்த ஒரு மணி நேரமா நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையா தெளிவா பதில் சொன்னீங்க, நன்றி சார்.
1: நன்றி.
0: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான குமரேசன் சார், அவங்களோட நியூ துளசி பார்மசில என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எப்படி மருந்தெல்லாம் விற்பனை பண்றாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெற நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.
2: இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் தேவை ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு லவ்வபிள் ஆன கம்பெனி உங்களுக்கு இருக்கா?

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேச வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. மணி ஒன்றாச்சு, எட்டு திக்கும் நம் குரல் வந்தாச்சு, உங்கள் கூட பேச சத்யா நானுமே வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்தே நம்ம எடுத்துக்குவோமே, நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கூட நம்மளுடைய நாட்டு நடப்புகளை ஃபுல்லாக சொல்கிறது தாங்க. அந்த நாட்டு நடப்புகள் எதுக்காக சொல்கிறோம்? கண்டிப்பாக நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போம். நம்ம நாட்டில் நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் அவங்களுக்கான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அந்த நாட்டு நடப்புகள் எந்த அளவுக்கு முக்கியம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா? அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியமா இல்லை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு தேவை இருக்குதா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்வது அவசியமா அல்லது தேவையா? நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்வது அவசியமா அல்லது தேவையா அப்படிங்கிறத இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787710107 அப்படிங்கிற இந்த நபருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. இப்போது இந்த தலைப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம் கண்டிப்பாக நம்மளை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு கேள்வி தான் இது. ஒரு காலத்தில் மனுஷங்கள்லாம் வந்துட்டு தங்களோட குடும்பத்துக்குள்ளாரியே மட்டும்தான் கவனம் செலுத்திட்டு இருந்தாங்க. வெளியில் என்ன நடக்குது, சமூகத்தில் என்னென்ன நடந்துட்டு இருக்குது, அடுத்த வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆட்சி நடத்துகிறவங்க யாரு, ஆட்சி நடத்துகிறவங்களுடைய பின்னணிகள் என்ன அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அவங்களோட குடும்பம் மட்டும்தான் முக்கியம், அதில் மட்டும்தான் கவனம் செலுத்துவாங்க. ஆனால் இன்னைக்கு உலகம் முழுக்கமே வேகமாக போயிட்டு இருக்குது. தொழில்நுட்ப வளர்ச்சி, அரசியல் மாற்றங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், சமூக சிக்கல்கள், கல்வி மாற்றங்கள், வேலைவாய்ப்பு நிலை விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியமா இல்ல தேவையா அப்படிங்கறத பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பகிர்ந்துக்கோங்க. 9787710107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. உங்களோட கருத்துக்களை எதுவுமே தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சேலத்துல எனக்கு ஏதாவது ஜாப் இருந்தா சொல்லுப்பா.
1: நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் கனி. நம்ம சேலத்துல டிஆர் எஜுகேஷனல் சர்வீஸ் அப்படிங்கிற கம்பெனில அகாடமி கவுன்சிலர் வாய்ஸ் ப்ராசஸருக்கு வேகன்ட் போயிட்டு இருக்குது. பெண்களுக்கு மட்டும் சம்பளம் 10,000 இருந்து பிளஸ் இன்சென்டிவும் இருக்கான். டைமிங் மார்னிங் 9:30 இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும்.
0: அப்படியா? அவங்க நம்பர் சொல்லுப்பா.
1: 7070708252. உடனே கால் பண்ணு.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி.

0: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
1: என்ன பாட்டி ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
0: வாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
1: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
0: என்னடி அம்மா இது அதிசயம்! அந்த காலத்து பெரிய மனுஷி, எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
2: திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
4: சூப்பரான 2 பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. இன்றைக்கி நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னவாக இருக்குது அப்படின்னா, நாட்டு நடப்புகளை பற்றி அறிந்து கொள்வது அவசியமாக இல்லை தேவையா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்
4: அண்ணா. வணக்கம், சொல்லுங்க அண்ணா, உங்களோட கருத்துக்கள்.
5: அதாவதுங்க, நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கிறது அவசியம் மட்டுமல்ல, கண்டிப்பா தேவையாங்க. தேவையா இருந்தாக்க வந்து நாம அங்கங்க நடக்கக்கூடிய தவறு என்னென்ன அப்படிங்கறத கண்டுக்கலாம், அதை திருத்தறதுக்கு ஒரு வழி பார்க்கலாம். இது எல்லாம் தெரியாம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அது இருக்கிறதுலே பிரயோசனம் இல்லை, கண்டிப்பா அது தேவைதான். எல்லா நாட்டு நடப்புகளையும் நாம் தெரிஞ்சுக்கணுங்க. தெரிஞ்சுக்கிட்டாக்க நல்லது கெட்டதை நம்மளும் அறிய முடியும், 4 பேருக்கு சொல்ல முடியும், எதுவும் பண்ண முடியுங்க.
4: சூப்பர், நான் ரொம்ப ரொம்ப நன்றி, நான் உங்களோட கருத்துல பகிர்ந்துக்கிட்டதுக்காக.
5: நன்றி நன்றி.
4: கஸ்தூரி என்ன ரொம்ப சூப்பராக வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது நாட்டு நடப்புகள் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் வந்துட்டு நம்மளை சுற்றி என்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அதனால் நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியம் அப்படின்னு மாதிரி அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி உங்களோட கருத்துக்களுமே மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நாட்டு நடப்புகள்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நாட்டு நடப்புகள் அப்படின்னா நாட்டில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அதாவது அரசு முடிவுகள், அரசு மாற்றங்கள், பொருளாதார மாற்றங்கள், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், விவசாய பிரச்சனைகள், சுற்றுச்சூழல் சிக்கல்கள், விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிகள், சமூக நலத்திட்டங்கள், உலக நாடுகளுக்கான உறவுகள், இது எல்லாமே வந்துட்டு நாட்டு நடப்புகளுடைய ஒரு பகுதியாக இருக்குது. இந்த நாட்டு நடப்புகள் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிறத வந்துட்டு இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. பலர் நினைக்கிறது என்னென்னா, இது அரசியல்வாதிகளுக்கோ இல்லை வந்துட்டு பத்திரிகையாளர்களுக்கோ மட்டும் தேவையான விஷயம் கிடையாது. ஒரு மாணவன் முதல் ஒரு விவசாயி வரைக்குமே வந்துட்டு, ஒரு தொழிலாளியிலிருந்து ஒரு தொழிலதிபர் வரைக்கும் வந்துட்டு எல்லாருடைய வாழ்க்கையும் இது பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்டிப்பாக அதை யோசிக்கணும். அதனால் நாட்டு நடப்புகள் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இதே மாதிரி இது பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அசோக் சரணுடைய எத்தனை போல் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவ் தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு, இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பச்சை நிறம்தான் நமக்கான மூச்சு காற்று. விதையிடுவோம் விரைவாக, பசுமை காப்போம் அழகாக.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இன்னைக்கு நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்வது அவசியமா தேவையா? நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்வது அவசியமா தேவையா அப்படிங்கிறத பற்றின கருத்துக்கள் தான் வந்து கேட்டுட்ருக்கோம். இது பற்றின உங்களோட கருத்துக்களுமே மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. இப்போது அந்த தலைப்பின் கீழே அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்
3: வணக்கம் பாட்டி, சொல்லுங்க பாட்டி, உங்களோட
4: கருத்துக்கள். தெரிஞ்சுக்கணும், நாட்டு நடப்பு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், ஆனா அத்தியாவசியம் அவசியமா ஒருத்தவங்க இல்ல, ஒரு தேவைதான். இதெல்லாம் நமக்கு வீட்டு பெண்களுக்கு வந்து தேவை. அப்பதான் ஒரு பொருள் வாங்க போறோம்னா பொருள் என்ன வேலை விற்குது எதனே தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி போ நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணிப்போம். அதே மாதிரி விலைவாசிகளுக்கும் அப்படித்தான். பவுன் விலையெல்லாம் விற்கிற விலைக்கு என்ன விலைன்னு தெரிஞ்சிட்டோமா அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் எடுத்துட்டு போவோம். அதே மாதிரி வீட்டு பொருள்கள், உபயோகப் பொருள்கள், சமையல் பொருள்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமா நம்ம ஒரு மார்க்கெட்டுக்கு போகும்போது கூட அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு போனோம்னு எடுத்துட்டு போகலாம், அமௌண்ட் எடுத்துக்கலாம். அதே போல நாட்டு நடப்புலையும் பார்த்தீங்க, தெரிஞ்சுக்கணும் யார் இருக்கா என்ன இருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே ஒழிய வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். நம்ம போய் பேச முடியாது, இல்லை போய் அதான் உடன்பட்டு இருக்க முடியாது. அதனால தெரிஞ்சுக்கலாம், தேவைதான். ஓ இவங்கதான் இப்படிதான் நடக்குதா அரசியலமைப்பு இப்பதான்ப்பா நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம். நான் வேலைக்கு போற வரைக்கும் கூட எனக்கு தெரியாது, ஆனா வேலைக்கு போன வாட்டிதான் என்ன நடப்பு நாட்டு நடப்பு என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி அவர்தான் எல்லாத்தையும் செய்வார். நம்ம வீட்டுலயே கூட பக்கத்துல இருக்கிறவங்க யாருன்னு தெரியாது, அந்த அளவுக்கு நம்ம பார்த்துட்டு போறோம் வரோம் இந்த மாதிரியே இருந்து பழகிட்டோம். ஆனா அரசியலாகட்டும் பொறுப்பு விளைவாசி ஆகட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுமா, இது அவசியம் தான்.
3: ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி, உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்காக. ருக்மணி பாட்டி ரொம்ப சூப்பராக வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி உங்களோட கருத்துக்களையுமே பகிர்ந்துக்கோங்க. இப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்காக பிளேசியோடைய தனானி நானி சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இன்றைக்கி நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் தலைப்பாக என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னா, நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்வது அவசியமா அப்படி இல்லைன்னா தேவையா அப்படிங்கிறத இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட நிறைய நேர்களுமே இன்டர்ரீடியாக எங்களோட கருத்துக்கள் எல்லாமே பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்போது அடுத்ததான் நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேரடியாக வெயிட்டிங்
2: நடவடிக்கைகளை தெரிஞ்சுக்கணும் அப்பதான் சரியா இருக்கும் அப்படி மாதிரி அவங்க கருத்துக்களை வந்துட்டு பகிர்ந்துக்கிட்டாங்க.
1: கண்டிப்பாங்க, ஒரு நாட்டுடைய குடிமகனாக இருக்கிறது அப்படிங்கிறது வெறும் வாக்கு போடுவது மட்டும் கிடையாது, அதாவது ஓட்டு போடுறது மட்டும் கிடையாது, நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சரியான முடிவுகளை எடுக்கிறது தான் வந்துட்டு உண்மையான குடிமகனுடைய அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னா வந்துட்டு இந்த அரசாங்கம் என்ன செய்தது அப்படி மாதிரி செய்ய என்ன செய்யலை அப்படி மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வாக்குரிமை. அப்போ தான் வந்துட்டு ஒரு முழுமையான ஒரு வாக்குரிமை அப்படி மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு அரசு எடுக்கக்கூடிய ஒரு முடிவு நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையவே மாற்றப்போகுது அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும். முக்கியமாக பெட்ரோல் விலை உயர்ந்தாலும் சரி, இல்லை போக்குவரத்துனாலும் சரி, கல்வி கட்டணம் இருந்தாலும் சரி, இல்லை மாணவர்களுடைய எதிர்காலம் இருந்தாலும் சரி, புதிய வேலை வாய்ப்புகள், இளைஞர்களுக்கான வாய்ப்புகள், விவசாய கொள்கைகள், உணவுப் பொருட்களுடைய விலை, இது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிற மாதிரியே வந்துட்டு இருக்கும். அதனால் அதை எல்லாமே கண்டிப்பாக நம்ம புரிஞ்சு நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் அப்படி தான் வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களுமே வந்துட்டு பகிர்ந்துக்கோங்க. நாட்டு நடப்புகள் இப்போது எல்லா அனைவரும் தெரிந்து கொள்வது அவசியமாக தேவையா அப்படிங்கிறத பற்றி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு மதன் தங்கத்துறையே யார் அவ எங்கே இருக்கும் அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியில நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேர இணைப்புல வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? அதாவது நாட்டு நடப்புகள் இப்போ வந்துட்டு தெரிஞ்சுக்கிறது அவசியமா இல்ல தேவையா அப்படிங்கிற இந்த தலைப்புல பேசுறதுக்காக ரெடியா வீட்டிங்ல இருக்காங்க, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சத்யா, நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கு, நலமா இருக்கு. நான் சொல்லுங்க, உங்களோட கருத்துக்கள்.
2: நிச்சயமா நம்மளுடைய நாட்டு நடப்புகள் என்ன எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு குடிமகனாக நம்ம தெரிஞ்சுக்கணும்ப்பா. இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல் என்ன, வெளிநாடுகளுக்கு போர் எல்லாம் என்ன நடக்குது, அதனால எப்படி நமக்கு டைரக்டா இம்பாக்ட் ஆகுறது, இதை தெரிஞ்சுக்கணும். நாள்தோறும் இந்த டெக்னாலஜி இதுல என்ன மாற்றங்கள் அப்படிங்கறது வருது அப்படிங்கறத பத்தியும் நாட்டு நடப்புகள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இப்ப என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, அண்ட் ஒரு பெரும்பான்மையான விஷயங்கள் சில ஆட்சி மாற்றங்கள் எல்லாம் நடக்கணும்னா என்ன என்ன ரூல்ஸ், சப்டிவிஷன்ஸ், அது இது அப்படிங்கறது நிறைய தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மொத்தத்துல பார்க்கும் பொழுது அது தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால என்ன நல்ல நடக்குதுன்னா அறியாமை அப்படிங்கிற விஷயம் போகும்பா. ரெண்டாவது, தெரியாதவங்களுக்கு நாமளும் இது மாதிரிதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், ஒரு விழிப்புணர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: லேசா லேசா
2: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
4: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நம்ம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த டைமில் நம்ம வேகாலத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். வெயில் வந்து வாட்டி வதச்சிட்ருக்கு, அப்பப்போ மழை வருது. அதாவது மழை வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அந்த காற்று ரொம்ப அதிகமாகி எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க. அந்தளவுக்கு காற்று அடிக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் காற்று அடிக்காமல் லைட்டாக மழை மட்டும் அப்பப்போ பேஞ்சால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய விவசாயிகளும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த வேகாலத்தில் ஆரோக்கியமாக எப்படி இருக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம். இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்க அப்படின்னா வெயில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அப்புறம் தான் அப்படியே படிப்படியாக கம்மியாகும். இந்த வய காலத்தில் நம்ம ஏற்கனவே வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். தண்ணீர் அதிகமாக குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகா நாகராஜி கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு எவ்வளோ நாகராஜி தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிக்கணும்னு கேட்குறது அப்படின்னு. அதாவது நீங்கள் இந்த தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறப்பலாம் தண்ணி குடிச்சு பாருங்களேன், அது வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது இந்த வெயிலுக்கு வந்து தண்ணி குடிக்கிறது அவ்வளோ நல்லது, நம்ம எத்தனை டைம் சொன்னாலும் பிரச்சனை இல்லை. அத்தனை டைம் நம்ம தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வய காலத்தில் ஸ்பைசி ஃபுட்ஸ், அதே மாதிரி எண்ணெய் பலகாரங்கள், குறிப்பாக ஹீட்டு நம்ம உடலை படுத்தக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்க்கணும். அதே மாதிரி டீ காஃபி. இப்போ டீ காஃபி வந்து நம்ம உடலில் இப்போ நம்ம வந்து ஒரு நல்லா தண்ணி குடிக்கிறோம், அந்த தண்ணீர் நமக்கு வந்து ஒரு நீர்ச்சத்தை கொடுக்கணும் இல்லைங்களா. நம்ம டீ காஃபி குடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தண்ணீர் நம்ம குடித்ததுக்கான ஒரு பயனே கிடைக்காது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நம்ம உடல் வந்து ஹீட் ஆயிரும். ஸோ அந்தளவுக்கு இப்போ டீ காஃபி கூட குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் இன்னும் தண்ணி அதிகமாக வந்து குடிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தண்ணீர் பாட்டிலில் நம்ம வந்து ஒரு எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணும்போதும் சரி, இல்லை ஒர்க்கில் இருக்கும்போதும் சரி, நம்ம பக்கத்தில் இருக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ தண்ணீர் தாகம் வந்து எடுக்கும், யாரா நடந்து போய் அவ்வளோ தூரம் போய் நம்ம குடிக்கிறது, சரி அடுத்த ஸ்டாப்பில் நம்ம தண்ணீர் வாங்கி குடிச்சிக்கலாம், இந்த மாதிரி

0: நம்ம தள்ளி போடுற மாதிரி கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காமல் நம்ம பாட்டிலில் இந்த வெயகாலத்தில் பக்கத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தோன்றப்பெல்லாம் எடுத்து குடிச்சிடலாம். தோன்றப்பெல்லாம் குடித்தா தான் நம்ம உடல் வந்து நீரேற்றமாக வந்து இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இந்த வெயில்னால் நமக்கு வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. ஆரோக்கியத்தை பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். பாடலை கேட்டுருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை பாய் பாய் நேயர்களே, நன்றி நேயர்களே.
1: என்னடா டேய் போடா.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: இப்போது என்னோடய ஊருக்கு நான் போயிருந்தப்போ ஒரு விஷயம் நான் வந்து நோட் பண்ண ஆரம்பித்தேன். அது வந்து இது எல்லாருக்கும் கேட்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான விஷயத்தை எடுத்து வந்திருக்கேன். இது சூப்பராக இல்லை சூப்பராக மாறுறதுக்கான ஒரு விஷயமா அப்படின்றத நீங்கள் தான் வந்து சொல்ல போகிறீங்க. கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. என்ன விஷயம் சொல்லாமலே நீ வந்து சூப்பரு சூப்பர்னு பேசிகிட்டு இருக்கே ராஜ்குமார் அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. அது எல்லாத்தையும் நான் வந்து நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுகிறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட
3: பெரிய சாதனைகள் செஞ்சுக்கிட்டு வராங்க. ஆனாலுமே ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் நான் இந்த இடத்துல இருக்கிறது எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்லி முழு திறமைகளையும் சரியான மேடையில் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களே வந்து அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தீப்பொறி போல பல பெண்கள் அவங்களுடைய திறமைகளை வந்து வெளிக்காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது இன்னுமே பல பெண்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் எனக்கான கேள்வியாக இருந்தது. அந்த அக்கா கிட்டையும் கேட்டேன், ஏக்கா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, என்னாச்சு, நீங்கள் ஏன் வந்து சொந்தமாக ஒரு வேலை பார்க்கறதா இருக்கட்டும், சின்னதாக ஒரு கடையை போட்டு நீங்கள் வந்து குடும்பத்துக்காக நீங்கள் சம்பாதிக்கலாமே அப்படின்னு கேட்டப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு சுத்தமாக சப்போர்ட்டே இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாத மாதிரி அவங்க பேச ஆரம்பித்தாங்க. அப்போதான் எனக்கு தோண ஆரம்பிச்சது, நீங்கள் ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக இருக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் கிடைக்கும் அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ இதே தான் நானும் எல்லா பெண்களுக்கும் சொல்லுவேன், உங்களுக்கு கான்ஃபிடென்ட் உங்கள் மேலே இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வெளியில் போய் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்றது தான் நான் இன்னைக்கு நிகழ்ச்சியின் மூலமாக அவங்க எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியின் கேள்வி என்ன அப்படின்னா, பெண்கள் உங்களுடைய வாழ்க்கை இப்படி தான், என்னோட வாழ்க்கை இப்படி தான் இருக்குது, இதை மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு என்னைக்காவது உதிச்சிருக்கா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் சோனா ஃபோன் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன் நேரிலே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம். ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கிறார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகுல. ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு

0: துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறார். ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகு எடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையைச் சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்த சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றது தான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
1: அது என் போனும் பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
0: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
1: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
1: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
0: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
3: டெக் குரு நிகழ்ச்சி
2: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: லேசா லேசா
5: லேசா லேசா
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: உண்மையான அதிகாரம் அப்படின்றது மற்றவர்களை ஆளுவது அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி ஆபத்தான நேரத்துல அடுத்தவங்களோட உயிரை காக்கக்கூடிய ஒரு கருவிய சிந்திக்கிறதெல்லாம் இருக்க ஆரம்பிக்குது அப்படின்றத இப்போ இருக்க காலகட்டத்துல ஒரு பெண் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சாதனை பெண் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 16 வயசு சிறுமி தான். அந்த பெண் பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்ததா பகிர்ந்துக்க போறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த 16 வயசு சிறுமியா இருக்கக்கூடியவங்க தான் புக்லே மெகப் பிளேலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண். சோ இப்ப உலக நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை இவங்க வந்து அளிச்சிருக்காங்க. பெண்கள் சந்திக்கக்கூடிய பாதுகாப்பு சவால்களுக்கு இது தீர்வா இருக்க ஆரம்பிக்குது. யாரும் ஈஸியா கண்டுபிடிச்சிடாத மாதிரி வகையில ஒரு அறிவியல் இயந்திரத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்குறது மட்டும் இல்லாம அறிவியல் உலகத்தையே அதிர வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படி என்ன கருவியை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து ஒரு சாதாரண கம்மல்ல வந்து ஒரு பாதுகாப்பு சாதனத்தை உருவாக்கி இருக்காங்க. பொதுவா வந்து பெண்கள் அணியக்கூடிய ஆபரணத்துல இதை வந்து ஈஸியா வந்து நம்ம மாட்டிக்கலாம். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லா அதாவது காதுல போடக்கூடிய தோடு மாதிரி தான் இருக்க ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல ஆபத்தான காலத்துல இந்த கருவி தானாவே வந்து புகைப்படத்தை எடுக்க ஆரம்பிச்சிடும். என்ன ஆபத்துல இருக்காங்க அப்படின்றத, ஆப்போசிட்ல எதிரி இருக்காங்க அப்படின் போது அவங்களை வந்து என்ன பண்ணிரும் அப்படின்னா, புகைப்படம் எடுத்து இதை வந்து வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து லொகேஷனோட அனுப்பி வச்சிடும். அதுக்கப்புறமேட்டு வந்து ஈஸியா வந்து எமர்ஜென்சி அலர்ட்டை வந்து ஈஸியா கொடுத்துருமா. இது எதிரிகளுக்கு சந்தேகம் வராத வகையில தான் அன்றாட நகை போலவே இது இருக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பாதுகாப்பு தன்மையை எல்லாருக்கும் கொடுக்கறது அப்படின்றது இவங்களுடைய கடமையா இருந்திருக்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சூழல், அங்க இருக்கக்கூடிய சூழல் அப்படின்றதையும் தாண்டி எல்லா இடத்துலயுமே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்றது அதிகமாகிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து இவங்க பண்ணிருக்காங்க. அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புக்லே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் தான். சோ தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவங்க. 16 வயசுல சமூக அக்கறை இவங்களுக்கு அதிகமா இருந்ததுனால இந்த தொழில்நுட்பத்தை வந்து எல்லாருக்கும் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. இது சர்வதேச அளவுல பல பாராட்டுகளையும் பல விருதுகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ நீங்க பெண்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது, ஆபத்து வரும்போது பயப்படுறதை விட அதை எப்படி தற்காத்துக் கொள்ளலாம் அப்படின்றத நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கணும். உங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஐடியா கூட பிற்காலத்துல உங்களால ஒரு சாதனையை பண்ண முடியறதுக்கான ஒரு தூண்டுகோலா இருக்குது அப்படின்னு போது அதை நீங்க விடாம இருக்கிறது பெண்கள் எல்லாரும் வந்து

பண்ணக்கூடிய மிகப்பெரிய விஷயம், ஒரு சாதனை அப்படின்னு சொல்லலாம். சோ இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சோனார் ஃபோன் நம்பர் கால் பண்ணி சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேசர் லேசர் நிகழ்ச்சியில் இருக்கு, அதெல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசர் லேசர் நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன் நேரிலே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school. Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaigaloda future beautiful-a design panna Sonavaliyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 94425-92160.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு, இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பச்சை நிறம் இல்லை என்றால் பூமியின் கண்களுக்கு ஒளி இல்லை. பசுமையை காப்போம், பூமிக்கு ஒளி கொடுப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: ஒரு காலத்திலலாம் நம்ம ஊரில், நம்ம வீட்டில், நம்ம எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய பொருள், தட்டு, சொம்பு, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பித்தளை, செம்பு, வெள்ளி அப்படின்னு தான் இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் இது எல்லாம் மாறி இப்போ வந்து கண்ணாடிகளில் நாம் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது எல்லாம் ஏன் இருக்குது, இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன, இதனால என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் தொடர்ந்து பகிர்ந்துக்க போகிறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். இன்னைக்கு இயற்கையாவே கிருமிகள் அளிக்கக்கூடிய ஒலிகோடைனமிக் சக்தி அப்படின்றது இருக்க ஆரம்பிக்குதாமா. இது சமையலறையில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை வந்து தானாவே அழிச்சிருமா, ஆனா அது இப்ப பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அதே மாதிரி மண்பானையில சமைக்கக்கூடிய உணவோ இல்ல மண்பானையில தண்ணியோ வந்து இயற்கையான நச்சுக்களை ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது இருக்க ஆரம்பிக்குதான். ஆனா இது சமையலறையில இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இது வந்து அப்போ இருக்க காலகட்டத்துல சமையலறைக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான வைப்ரேஷன் கொடுக்கக்கூடியது இருக்க ஆரம்பிச்சது. இப்போ எல்லா இடங்கள்லயுமே வந்து நம்ம இந்த கேன்ல தான் மேக்ஸிமம் வந்து பிளாஸ்டிக் கேனா தான் இருக்கும், அதை தான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லைனா மெஷின்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, அதையுமே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்போ இருந்த காலகட்டம் எல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சமைக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா சிலருக்கு அலர்ஜி அப்படின்னு வர ஆரம்பிக்கும். சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு கிளாஸ் ஜீரக தண்ணியில வாய்க்கோப்பு பெண்களை ரொம்ப மகிழ்ச்சியா வச்சுக்கிறது உதவ ஆரம்பிக்குமா. சோ சமையலறை அப்படின்றது வெறும் உணவு சமைக்கக்கூடிய இடம் அப்படின்றது கிடையாது, அது குடும்பத்தோட ஆரோக்கியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தவம் அப்படின்னே சொல்லலாம். அந்த தவத்தை வந்து சுத்தமான இடத்துல செஞ்சு உங்களோட குடும்பத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறது அப்படின்றது பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. அதனால பெண்கள் எல்லாம் இதை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின் போது நீங்க எல்லாமே இதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. குறிப்பா வந்து அந்த காலத்துல பயன்படுத்தக்கூடிய செம்பு, வெள்ளி இருக்கக்கூடியது, அதுக்கப்புறம் பானை, மண்பானையில் சமைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாத்தையும் மறுபடியும் கொண்டு வாங்க. அதெல்லாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆரோக்கியமா இருக்க ஆரம்பிக்கும். சோ இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ அடுத்ததா உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில. நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுற நேரலே.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: வாழ்க்கையில பொண்ணா மட்டுமே பிறந்துடக்கூடாது அப்படின்னு நிறைய பெண்கள் நினைச்சுட்டு இருந்தாலும், ஒரு சில பெண்களை பார்க்கும்போது வாழ்க்கையில நான் பொண்ணா பிறந்ததுல அவ்வளவு பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இப்போ இருக்க காலகட்டத்துல பல பெண்கள் பல துறைகள்ல சாதனை பண்ணும்போது தான் அவங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும், நான் இந்த துறையில சாதனை பண்ணிருக்கேன் அப்படின்னு போது என்ன மாதிரி இருக்கக்கூடிய என் ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் வளரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் நினைச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பல பெண்களை உருவாக்கிட்டும் இருப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம கூட ஒரு பெண் வந்து பேச போறாங்க கண்ணம்மா பகுதியில. யார் அவங்க அப்படின்ற கேட்கறதுக்கு முன்னாடி, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் வந்து பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுமிதா அக்கா தான் வந்து பேச போறாங்க. மதுமிதா அக்கா யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஜிட்டல் ஏஜென்சி வச்சிருக்காங்க, அதையும் தாண்டி வாங்க பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உமன் நெட்ஒர்க்கிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது உமன் நெட்ஒர்க் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மூலியமா பல பெண்கள் வந்து உமன் ஆண்டர்பிரனரா இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க அப்படின்னு போது, அவங்க எப்படி வந்து வேலை தேடக்கூடிய பெண்களை வந்து எப்படி மீட் பண்ணலாம் அப்படின்ற எல்லாத்தையும் வந்து இந்த உமன் நெட்ஒர்க் கம்யூனிட்டி மூலமா வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய மதுமிதா அக்கா தான் இன்னைக்கு நாம தொடர்ந்து பேச போறோம். மது அக்கா, எல்லாருமே வந்து வாழ்க்கையில சவால்கள் அப்படின்றது பெண்களுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் கடந்து அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் வந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்போது, நீங்களுமே வந்து ஒவ்வொரு நாளும் சவால்களை கடந்து வந்திருக்கீங்க. நீங்க ஒரு பொண்ணா இருக்கீங்க அப்படின்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் நினைச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு, ஒரு பொண்ணா இருக்கீங்க அப்படின்போது எப்படி இருக்கு?
6: முன்னாடி சொன்ன மாதிரி பொண்ணா இருக்குன்றது ரொம்ப பெரிய பிளஸ்ஸிங், அது ரொம்ப பெரிய பொறுப்புன்னு நான் சொல்லுவேன். பிளஸ்ஸிங்கை விட ஏன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்கணும். இப்போ ஈஸியாக சொல்லிடுவாங்க அவங்களுக்கு தெரியலனா, என்ன நீ ஒரு நீ வீட்டில் தான் இருக்க உனக்கு தெரியும்ல அப்படின்றவாங்க. ஸோ அதனால எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். அந்த பேலன்சிங் தான் பண்ணிட்டோம்னா நம்மளை அடிச்சுக்க ஆளே இல்லை. ஏன்னா அவ என்ன சொல்லுவாங்க, என்ன அவ பாரு வீட்டையும் பார்த்துட்டு வெளியிலையும் பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துட்டு எவ்வளோ பண்ணுறான்னு பாரு அவளை அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு ஒரு மாதிரி நம்ம ஜெயிச்சிட்டோம் வர அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்லுவேன்.
5: ஒரு பொண்ணா இருக்கிறதுனால எனக்கு ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அதனாலே வந்து நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் அப்படின்றத மது அக்கா சொல்லியிருக்காங்க. நிஜமாலுமே ஒரு பொண்ணோட வாழ்க்கையில ஒரு பொண்ணு அம்மாவா, குழந்தையா, தங்கச்சியா, அக்காவா, அத்தையா, சித்தியா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பரிமாணங்கள்ல வந்து இருக்க ஆரம்பிப்பாங்க பெண்கள். அப்படி இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் வந்து ரொம்ப கிரேட்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க இருக்கிறதுனால்தான் நம்மளை ஒவ்வொரு உறவு மூலியமா நம்மளை வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் பெண்ணா பிறந்ததுனாலே வந்து ரொம்ப பெருமை அடையக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. ஸோ அதுதான் மது அக்காவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க கேட்டு பாடல் வந்து

0: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம கூட வந்து மதுவக்கா பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசிட்டு நிகழ்ச்சி வந்து நம்ம இறுதி பகுதியில இருக்கோம் இல்லையா. நிறைய விஷயங்கள் நான் வந்து பெண்களுக்காக சொல்லலான் இருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்றத ஒரு ஞாபகப்படுத்திட்டு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை எப்படி பாக்கணும், அவங்களை எப்படி பாத்துக்கணும் அப்படின்றதையும் நான் வந்து நிகழ்ச்சியில அடுத்ததா சொல்ல போறேன். சோ எல்லாத்தையும் சொல்றதுக்கு முன்னாடி, இன்னைக்கு நம்ம கூட வந்து மதுவக்கா இருக்காங்க இல்லையா. சோ இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்து அவங்க எப்படி இந்த ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணாங்க, வாங்க பழகலாம் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி நெட்வொர்க்கை எப்படி உமன்காக நம்ம சேலம்ல வந்து பில்ட் பண்ணாங்க, அதையும் தாண்டி டிஜிட்டல் ஏஜென்சி வச்சிருக்காங்க. சோ அதுதான், அதாவது கண்டென்ட் கிரியேட்டரா ஸ்டார்ட் பண்ண ஒரு பயணம் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதை பண்ண ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறமேட்டு வாங்க பழகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உமன் நெட்வொர்க்கை பில்ட் பண்ணி இப்போ சக்சஸ்ஃபுல்லா நம்ம சேலம்ல வந்து இருக்காங்க அப்படின்னு போது மிகப்பெரிய ஒரு விஷயம். சோ அப்படி இருக்கக்கூடிய மதுவக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. சோ அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். மதுவக்கா, நீங்க வந்து இவ்வளவு நேரமா வந்து எங்க கூட நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருந்தீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மொத்தத்தையும் பகிர்ந்திருந்தீங்க, வாழ்க்கை பயணத்தை பகிர்ந்திருந்தீங்க, உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ், அதுக்கப்புறம் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க, அதை எல்லாத்தையும் பகிர்ந்திருந்தீங்க அப்படின்னு போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிக்கா இருக்கு இவ்வளவு விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்துகிட்டதுனால.
1: ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, ராஜ்குமார் தம்பிக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ஒரு இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கூட இல்லாம, ஓகே நம்ம ரெகனைஸ் பண்ணோம் இவங்கள அப்படின்னு சொல்லி அவரு டிஎம் பண்ணப்போ எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. நிஜமாலுமே கூப்பிடுறாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சோனா எஃப்எம்க்கு. மேலும் மேலும் நிறைய

புதிய சூழல் அவங்களுக்கு பழகி கொள்றது, அதாவது அடாப்ஷன் டைம் அப்படின்றது வந்து அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். அதை குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க தான் கொடுக்க ஆரம்பிக்கணும். மேக்சிமம் எல்லா பெண்களும் திருமணம் ஆகிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு வீட்டுல சந்திக்கக்கூடிய நிலை இதுதான். அவங்களுக்கு மனசங்கடமா இருக்க ஆரம்பிக்கும். என்ன இருக்கு, என்ன வேணும், ஒரு கிச்சனுக்கு போறாங்க அப்படின்னு போது அங்க டீ தூள் டப்பா எங்க இருக்கும் அப்படின்ற ஒரு குழப்பமே அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இருக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு சப்போர்ட் அப்படின்றது யார் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க கணவர் தான் கொடுக்க ஆரம்பிக்கணும். அவங்க கணவர் ஃபர்ஸ்ட்ல சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொரு பொண்ணுமே வந்து எந்த இடத்துலயுமே ஸ்ட்ரகிள் ஆகாம ஸ்ட்ராங்கா நிக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி எல்லாருமே பாதுகாப்பு உணர்வு அப்படின்றது கொடுக்க ஆரம்பிக்கணும். வீட்டுல இருக்கக்கூடியவங்க, அதாவது திருமணம் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு மருமகள், மாமியார், மாமனார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து அதுக்கப்புறமேட்டு வந்து நிறைய உறவுகள்லாம் இருப்பாங்க. அந்த உறவுகள் எல்லாருமே வந்து சப்போர்ட் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிக்கணும். பாதுகாப்பா உணர்ற மாதிரி, அந்த பொண்ணு பாதுகாப்பு உணர்ற மாதிரி எல்லாரும் அந்த உணர்வை கொடுக்க ஆரம்பிக்கணும். அது மூலியமா தான் பெண்கள் பாதுகாப்பா இருப்பாங்க நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஏன்னா திருமணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் நாள் நீங்க வந்து கணவரோட வீட்டுல இருக்கீங்க அப்படின்னு போது அந்த ஃபீலிங் உங்களுக்கு எப்படி இருந்தது, அந்த ஒரு நாள் எப்படி கடந்தீங்க அப்படின்றத மறக்காம சொன்ன ஃபோன் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார். ஃபம் லேசா லேசா நிகழ்ச்சி நேரலே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் அடுத்த ஒரு மணி நேரம் திவாகர் என்னுடன் டெக் குரு நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க மக்களை. இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே தாறுமாறா இருக்கும். இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா நிகழ்ச்சி ஃபுல்லா கேளுங்க. பொதுவாகவே இந்த டெக் குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் தெரியுமா? உங்களுக்கு உங்க போன்ல ஸ்மார்ட் போன்ல என்னென்ன சூப்பரான ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரியாது. அதெல்லாம் உங்க காதோட எடுத்துட்டு வந்து சேர்த்துறதும், அதுக்கப்புறம் வந்து இப்போ மார்க்கெட்டில் என்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ்லாம் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்டு, அதுக்கப்புறம் புது கேஜெட்டு, இந்த மாதிரி ஏதாவது புது புது எலக்ட்ரானிக் சாதனங்கள் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறது. அதுக்கப்புறம் நம்ம எப்படி இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் சேஃபாக இருக்கணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் நம்ம சேஃபாக இருப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத பற்றியும் நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் டிவைசஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம், அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் டெக்குரு நிகழ்ச்சியில் இது வாக்கர் என் கூட கேட்க போறீங்க. இதை பத்தி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலிகள் டெக்குரு நிகழ்ச்சியில் இது வாக்கர் என் கூட. இதனை தொடர்ந்து இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியில் இது வாக்கர் உங்ககிட்ட என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூப்பரான ஒரு ஸ்மார்ட் போன் ட்ரிக் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்மார்ட் போன் ட்ரிக் எதை பத்தினது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ரெட்மி மொபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ரெட்மி மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் ட்ரிக் தான் அது. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு யூஸ் பண்ணுறீங்களா, அதாவது உங்கள் மொபைலில் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் அந்த அன்லாக் இல்லாமல் டிஸ்பிளேக்கு மேலேயே இருக்குது, டிஸ்பிளேயில் வச்சு தான் நீங்கள் அன்லாக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு சூப்பரான ட்ரிக் தான் அது. அதாவது அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டில் அந்த ஸ்க்ரீனில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்டில் வச்சதுக்கப்புறம் ஒரு எஃபெக்ட்னு வரும்ல, அந்த எஃபெக்டை நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்க முடியும். அதுக்கான செட்டிங் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கவனமாக கேட்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். அதாவது உங்கள் மொபைல் ரெட்மி மொபைலோட செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் அங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் டேட்டா அண்ட் ஸ்க்ரீன் லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பர்சனலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் தொட்டு உள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப்ஷன் தொட்டு உள்ளே போனதுக்கப்புறமா அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை தொட்டு உள்ளே போய்க்கோங்க. அங்கே தான் உங்களுக்கு தேவையான எல்லா எஃபெக்ட்டுமே இருக்கும். அதாவது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டில் நீங்கள் கை வச்சதுக்கப்புறம், விரலை வச்சதுக்கப்புறம் என்ன மாதிரி எஃபெக்ட் வேணும் அப்படிங்கிறத உங்களால் அங்கே செலக்ட் பண்ணிக்க முடியும். இது ஒரு சூப்பரான ஃபீச்சர். இது நிறைய மொபைலில் இருக்கும், ஆனால் நீங்கள் வச்சுருக்க ரெட்மி மொபைலில் இந்த மாதிரி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் சொன்னதை வச்சு செக் பண்ணி பாருங்கள். இருந்தது அப்படின்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அங்கேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நியான், மினிமலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு எது வேணுமோ அந்த இதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி அப்படியே பேக் வந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு அங்கே வந்துடும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை தொட்டு நீங்கள் இந்த ஆன் பண்ணி வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் அந்த அனிமேஷனை மாற்றிக்க முடியும், எப்படி வேணுமோ அப்படி சேஞ்ச் பண்ணிக்க முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். உங்களுக்காக அருமையான பாடல் நம்ம டெக்குரு நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டுவாங்க, இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் காத்துக்கிட்டே இருக்கு. என்னென்ன அப்படிங்கிறத பாடலுக்கு பிறகு சொல்கிறேன்.

0: மச்சான் மச்சான்,
1: என்ன மச்சான், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
0: அது ஒண்ணும் இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
1: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
0: அது கூட பரவாயில்லாம், இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
1: டேய் என்னடா அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
0: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லாம் ட்ரெண்டிங்கான அப்படின்னு சொல்றாங்களே.
1: டேய் ஏன்டா இப்படி படுத்துற, எந்த சோனடா சொல்றாங்க?
2: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும் என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அதை சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட இப்போதான் ஒரு சாமையான ஒரு விஷயம் சொன்னேன், கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை தொடர்ந்து உங்களுக்காக இன்னொரு சூப்பரான விஷயம் காத்துக்கிட்டே இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியில் நீங்கள் நிறையா பாட்டு கேட்பீங்க. டெக் குரு நிகழ்ச்சின்னு இல்லை, பொதுவாகவே நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்பீங்க. கண்டிப்பாக எல்லா பாட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி பாடலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். எதனால் திவாகர் உங்களுக்கு உதவியாக இருக்கும், எப்படி அது அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை வச்சு தான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம் பெறும், எந்த பாட்டுக்கு எந்த அண்ணா ஓட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ண முடியும். அதனால் பாடலோட கருத்துக்கள் எதாவது இருந்தது அப்படின்னா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 9787-7107-8 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. அந்த கருத்துக்களை எப்படி திவாகர் அனுப்புறது அப்படின்னா இந்த நம்பருக்கு அனுப்பணும். நீங்க உங்க பேரு, ஊர் பேரு, பாடல் பேர் இது மூணும் போட்டு அனுப்புனீங்கன்னா தான் எங்களுக்கு வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல இது எல்லாத்தையுமே, அதாவது எந்த ஊர்லேருந்து எந்த நான் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்றது வசதியா இருக்கும். அதனால கருத்துக்கள் ஏதாவது இருந்தா மறக்காம அனுப்புங்க மக்களே. இப்ப தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாகர் என் கூட. இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு சூப்பர் தாறுமாறா இருக்கும் தரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மொபைலில் கேம் விளையாடுறதுக்கும் சூப்பராக இருக்கும், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு மொபைல். இந்த மொபைல் வாங்கினீங்கன்னா சார்ஜரும் கேபிளும் இந்த மொபைலோடையே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூட உங்களுக்கு வந்து இந்த ஃபோனோட பேக் கேஸும் கொடுக்குறாங்க, சிம் எஜெக்டர், குவிக் கைடுன்னு சொல்லிட்டு இத்தனை விஷயம் கொடுக்குறாங்க. நீங்கள் யாராவது ஒரு 40,000 நல்ல மொபைல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மொபைலை ட்ரை பண்ணுங்கள். இந்த மொபைல் பெயர் தான் ஒன் ப்ளஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய நாட் 6. ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே, ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வாங்குங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: சரிப்பா, இன்னைக்கு உனக்கு லீவ் தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு. இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சமுதாய வானொலி
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
2: விஷயங்கள்லாம் சொல்றது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நான் வந்து சிந்திச்சு உங்களுக்கு தேவையான விஷயத்த உங்க காதோரம் கொண்டு வந்து சேர்த்த முடியும். அதுக்காக தான் கருத்துக்கள் கேட்கிறோம். அந்த மாதிரி கருத்துக்கள் ஏதாவது இருந்தா நீங்க தாராளமா சொல்லலாம் மக்களே. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க டெக்குரு நிகழ்ச்சியில அடுத்து திவாகரன் கூட என்ன கேட்க போறீங்க சொல்றதுக்கு முன்னாடி இப்ப நீங்க ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்களா, அந்த பாட்டோட கருத்துக்களையும் நீங்க சொல்லலாம். அந்த பாட்டோட கருத்துக்களை வச்சு நீங்க என்ன திவாகர் பண்ணுவீங்க அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். நீங்க அனுப்புற கருத்துக்களை வச்சுதான் வார இறுதியில வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம் பெறும் அப்படிங்கறத பத்திலாம் முடிவு பண்ணுவோம். அதனால பாடலோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க மறக்காம சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய நம்பர் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க உங்களோட கருத்துக்களை அனுப்பலாம் மக்களே. இதனை தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்தது வாக்குறேன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க யூபிஐ பேமெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க யூபிஐ பேமெண்ட்டை நீங்க இன்னும் சேஃபா பயன்படுத்துறதுக்கான சமையான டிப்ஸ் தான் சொல்ல போறேன். இதை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் இது வாக்குறேன் கூட. சரி, இன்னைக்கு நம்ம யூபிஐ பேமெண்ட்டை எப்படி சேஃபா வச்சுக்கிறது அப்படிங்கிற டிப்ஸ் தான் கேட்க போறோம். அதுல முதல் டிப்ஸ், உங்க யூபிஐ பேமெண்ட்டுக்கு நீங்க பின் நம்பர் போட்டு வச்சே ஆகணும். யூபிஐ பேமெண்ட்டுக்கு பின் நம்பர் போட்டால் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அந்த பின் நம்பர் சொல்ல, உங்களோட ஆப்போட பின் நம்பர் சொல்றேன். அதாவது ஆப்புக்குன்னு ஒரு லாக் ஒன்று தனியாக போட்டு வச்சுக்கோங்க. உங்க யூபிஐ பேமெண்ட்டுக்கு நீங்க போடுற பின் நம்பர் இல்லாம அந்த ஹோல் ஆப்புக்குமே உங்களால் லாக் பண்ணிக்க முடியும். அது ஒரு சில ஆப்லேயே இன்பில்ட்டா இருக்கு. அப்படி ஆப்ல இன்பில்ட்டா இல்லை அப்படின்னா போன்ல உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்லாக் இருக்குள்ள அந்த ஆப்லாக் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூபிஐ பேமெண்ட்டுக்கு ஆப்லாக் போட்டு வைக்கிறதுனால உங்களோட போன் யாராவது எடுத்தாங்க அப்படின்னா அங்கே ரெண்டு ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களோட ஆப் ஓப்பன் பண்ணும், அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுறப்ப உங்களோட பின் நம்பர் போட்டோம். இந்த ரெண்டுமே போட்டால் தான் அவங்களால பணத்தையே மூவ் பண்ண முடியும். அதனால இந்த ரெண்டு பின் நம்பர் போட்டு வைக்கிறதுனால ரெண்டு ப்ரொடெக்ஷன் போட்டு வைக்கிறதுனால உங்களோட போனை யாராவது எடுத்தால் கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு பின் நம்பர் தெரிஞ்சால் கூட இன்னொரு பின் நம்பர் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போ உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் சேஃபாக செக்யூராக வச்சுக்கலாம். இது இல்லாமல் அடுத்து இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பின் நம்பரை யாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஃபேமிலி ரிலேஷனாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டு உங்களோட பின் நம்பரை நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. யூபிஐ பின் நம்பர் எப்பயுமே நீங்கள் உங்களுக்கு செக்யூர்டாக வச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் உங்களோட யூபிஐ பேமெண்ட்ஸை நீங்கள் சேஃபாக பண்ணலாம். இதை தாண்டி நீங்கள் போட்டு வைக்கிற அந்த பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டை நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக போட்டு வைக்கணும். பாஸ்வேர்டு ஒரு சில பேர் எப்படி போட்டு வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டிருப்பாங்க, இல்லைனா ரொம்பவே ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரியான பாஸ்வேர்ட்ஸ்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களோட பின் நம்பரும் உங்களோட பாஸ்வேர்டையும் அவங்க ஈஸியாக கெஸ் பண்ணிடுவாங்க. கெஸ் பண்ணுறதுனால ஈஸியாக உங்களோட யூபிஐ பேமெண்ட்ஸையும் அவங்களால மூவ் பண்ணிக்க முடியும். ஏதாவது பண்ணணும், அமௌண்ட் வேறு யாருக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி அவங்க டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு யூபிஐ பேமெண்ட் ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரியான பின் ப்ரொடெக்ஷன்லாம் போட்டு வைக்கிறதுனால உங்களோட ஃபோன் யாராவது எடுத்தாங்கன்னா கூட அவங்களால டக்குன்னு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியாது. ரொம்பவே முக்கியமான விஷயம், ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் வாக்கறையும் கூட. உங்களுக்காக ஒரு அருமையான பாட்டு ஒன்று வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்கலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
4: இது வாலிப வயசு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இதை தொடர்ந்து இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. இந்த டெக் குரு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள், தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க மக்களே. அனுப்ப வேண்டிய நம்பர் 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்க அனுப்பணும். அப்படியே நீங்க வந்து சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க. அந்த பாடலோட கருத்துக்களும் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா அனுப்பலாம் மக்களே. பாடலோட கருத்துக்களாக அது எப்படி திவாகர் அனுப்புறது அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் கேட்குற பாட்டோட பெயர் மட்டும் டைப் பண்ணி உங்கள் பேர் உங்கள் ஊர் பேரோட சேர்த்து நான் சொல்கிற இந்த நம்பருக்கு அனுப்பணும். 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு மட்டும் நீங்கள் அனுப்புனீங்கன்னா போதும். வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் இந்த பாட்டு இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு அனுப்புங்க மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயம் வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகரன் கூட. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் நான் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான சமையான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எதோட மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் சாம்சங் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் அது இருக்க போகுது. அதாவது சாம்சங் மொபைல் மட்டும் மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு ஒரு சூப்பரான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து மொபைலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்டோரேஜ் பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் சாம்சங் மொபைல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிவைஸ் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டிவைஸ் கேர் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மொபைலில் இருக்க எல்லாத்தையுமே ஒரே இடத்துல மெயின்டைன் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு பேட்டரி ஆகட்டும் இல்லை ஸ்டோரேஜ் ஆகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களால் ஒரே இடத்துலேருந்து பண்ணிக்க முடியும். அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா டிவைஸ் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டினீங்கன்னா அங்கே உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும், பேட்டரி ஸ்டோரேஜ் மெமரி அதுக்கப்புறம் ஆப் ப்ரொடெக்ஷன் இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதில் பேட்டரியை தொட்டுக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பேட்டரி தொட்டதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் எந்த ஆப் வந்து அதிகமாக பேட்டரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்க முடியும். பேட்டரி ப்ரொடெக்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்க முடியும். அதுலேயே உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் யூசேஜ் லிமிட்ஸ்லாம் காட்டும், அதெல்லாம் உங்களால் எனேபிள் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த மாதிரியான பல வகையான ஆப்ஷன்ஸும் உங்களால் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்டோரேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்புமே இன்ஸ்டால் பண்ணாமல் உங்கள் மொபைலில் இருக்க இந்த செட்டிங்ஸ் வச்சு உங்களால் பண்ணிக்க முடியும். உங்களோட ஸ்டோரேஜை மேனேஜ் பண்ணிக்க முடியும், மெயின்டைன் பண்ணிக்க முடியும். உங்களோட ஸ்டோரேஜில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். எவ்வளோ ஜிபிக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது, வீடியோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக உங்களால் பார்த்துக்க முடியும். அந்த ஒரு ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு உங்களோட மொபைலோட ஸ்டோரேஜை நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். எது வேணுங்கிறத பார்த்துட்டு வேணுங்கிறத வச்சுக்கிட்டு வேணாங்கிறத டெலீட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயம்லாம் உங்கள் சாம்சங் மொபைலில் உங்களால் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் மொபைலில் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா அப்படின்ட்டு. இருந்தது அப்படின்னா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத சோனா எஃப்எம் நம்பருக்கு அனுப்புங்க. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானும் டெக் குரு நிகழ்ச்சியிலேருந்து கிளம்பி வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: கொரோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இந்த வீக்கெண்ட்லாம் வந்தாதான்ப்பா முகத்திலே வந்துட்டு பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வீக்கெண்ட்லாம் வேறு வந்துருச்சு. இந்த வீக்கெண்டை நீங்கள் சேஃபாக பார்த்து பக்காவாக என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுங்கள். நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெகுலராக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட அன்றைக்கி வந்து கேட்கப்படும். அதே மாதிரி தாங்க இன்றைக்கி உங்ககிட்ட கேட்கறதுக்காக என்ன கேள்வி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தாமதமாக கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்னா என்ன சொல்வீங்க அப்படின்றதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. ஸோ உங்களுக்காக கேள்வி இன்னொரு டைம் என்ன அப்படின்றத நான் கேட்கிறேன், உங்களோட லைஃப்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தாமதமாக கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்னா நீங்கள் எதை சொல்வீங்க அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியாக வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிக அந்த தாமதமான பொக்கிஷம் என்ன அப்படின்றத நானும் வந்து பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க சோனா எஃப்எம் கேட்டுட்டுருக்கேன். நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கும் எக்கச்சக்கமான வைரலான ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் சமூக வலைதளங்களில் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குங்க. என்னென்ன அப்படின்றத அதை சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்களோட குரு நான் வந்து வந்திருக்கேன். ஸோ என்னென்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டுடலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். ஆனாலும் இப்போது சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலே என்ன விஷயம் செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து தெரியும். இப்போது ஒரு க்ரைம் த்ரில்லர் படத்தில் கூட இந்த அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க் தாங்க. ஆனால் இப்போது இந்த தமிழ்நாடோட இந்த பாலிடிக்ஸ் இருக்குல்ல, பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸில் வந்து போயிட்டுருக்கு. அப்படியே நொடிக்கு நொடி அப்படியே பயங்கர ட்விஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நேற்று சேலமில் நிறைய இடங்களில் மழைலாம் சும்மா தாறுமாறாக பெஞ்சிருக்கு. இந்த வெயில் காலத்தில் வெயிலெலாம் தணிஞ்சு அப்படியே சில்லுன்னு கிளைமேட்லாம் மாறிடுச்சு. இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேலமில் நிறைய இடங்களில் மழை பெஞ்சிட்ருக்கு. ஒரு சில இடங்களில் மழை வர மாதிரியும் இருக்குது. இப்போது நான் இருக்கிற இடத்துல கூட வந்து மழை லைட்டாக பெஞ்சிட்ருக்கு. ஸோ மழை வருதா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டைமில் வெளியெலாம் போகிறீங்க, ட்ராவல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி அடுத்ததான் வந்துட்டு சேலமில் சேர்ந்த ஒரு மூணு யங்ஸ்டருங்க, அவங்க வந்துட்டு இன்றைக்கி சேலமில் செம்ம பேச பொருளாக இருக்காங்க. ஸோ யார் அவங்க, அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம அப்புறமா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டே டியூன், கனெக்டடாக வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தாமதமாக கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்னா எதை சொல்வீங்க அப்படின்றதா இன்றைக்கான கேள்வியாக வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா டக்குன்னு ஃபோன் எடுத்து கால் பண்ணி சொல்லுங்கள். இப்போது அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகில். ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறார். ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகு எடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையை சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றது தான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப தாமதமா கிடைச்ச ஒரு பொக்கிஷம் என்ன அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வியா வந்து இருந்தது. ஸோ இந்த கேள்வி கேட்டுட்டு நம்ம கூட இப்போ ரெண்டு பேர் பேசியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மாசிநாயகன் பட்டியிலிருந்து நம்ம சதீசன் நான் கால் பண்ணி பயங்கர ஹாப்பி ஆயிட்டாரு. எதுனால அவர் வந்து பயங்கர ஹாப்பியானாரு அப்படின்னா, கரெக்டா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் சோனா எஃப்எம்ல கால் பண்ணி இந்த மாதிரி அவர் பேசுறது இல்லை, அதனால பயங்கர ஹாப்பி ஆயிட்டாரு. அவர் வந்துட்டு நடுவில் வந்துட்டு அந்த உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இப்போ கம்பேக்லாம் கொடுத்து திரும்ப நான் சோனா ஃபோனில் பேசியிருக்கலாம். அதுவே எனக்கு மிகப்பெரிய ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு சதீசனா அவ்வளோ சந்தோஷமாக பேசியிருந்தார். சதீசனா நீங்கள் தொடர்ந்து நம்ம கூட வந்து பயணிங்க, நிறைய விஷயங்கள்லாம் அப்படியே வந்து பகிர்ந்துக்கலாம். ரெகுலராக கால் பண்ணுங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு கால் பண்ணதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம தாதகா பாட்டிலேருந்து ருக்மணி பாட்டி கால் பண்ணி அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு தாமதமாக கிடைச்ச பொக்கிஷம் என்ன அப்படின்றத அவங்களுமே அவ்வளோ அழகாக சூப்பராக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி அவங்க கனவு இருக்காங்களா ருக்மணி பாட்டியோட கணவர், அவர் வந்து ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, பாட்டிக்கு தெரியாமல் சொல்லாமலே வந்துட்டு 4 pounds நகையை போய் வாங்கிட்டு வந்துட்டாராம். வாங்கிட்டு வந்துட்டு பாட்டிக்கு அடுத்த நாள் வந்து சர்ப்ரைஸாக கொடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த 4 pounds நகை தான் என் லைஃப்பில் கிடைச்சா எனக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னா, என் கணவர் எனக்கு சொல்லாமல் சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்தது அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போது நம்ம லைஃப்பில் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க இந்த மாதிரியான கிஃப்ட்லாம் நமக்கு சர்ப்ரைஸாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்கல்ல, அதோட ஃபீல்லாம் வந்துட்டு நம்ம சொல்லவே முடியாது, எக்ஸ்பிரஸ் பண்ணவே வந்து முடியாது, அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக சூப்பராக வந்துருக்கும். ஸோ நம்ம பாட்டியுமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம சதீசன் சொன்ன மாதிரி, நம்ம பாட்டி சொன்ன மாதிரி, ருக்மணி பாட்டி சொன்ன மாதிரி, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச அந்த தாமதமான ஒரு பொக்கிஷம் என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல என்ன அப்படின்னா, சேலத்தில் இன்றைக்கி இந்த 3 youngsters செம்ம பேசு பொருளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க யார், அவங்க அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது ஓமலூர் இருக்குல்ல, சேலம் ஓமலூர் பகுதியை சேர்ந்த ஒரு 3 youngsters அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 21 kilometers சிலம்பம் சுற்றிக்கிட்டே அவங்க அப்படியே நடந்துட்டு வந்துட்டு இருந்துருக்காங்க. எதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்த போதை பழக்கம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபுல்லாக வந்து டவுன் ஆகணும், தமிழ்நாடு வந்து போதை இல்லாத மாநிலமாக இருக்கணும் அப்படின்றத ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 21 kilometers அப்படியே நடந்துக்கிட்டே சிலம்பம் சுற்றிக்கிட்டே வந்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு வீடியோ இன்றைக்கி சமூக வலைதளங்களில் செம்ம பேசு பொருளாக இருக்குது, இந்த 3 பேரோட இந்த ஒரு வீடியோ. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான 2 independent ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
2: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty, எல்லாமே இருக்கிற ஒரே ஸ்கூல், சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27 அகாடமிக் இயர். உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சரை பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ண சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், TPT மெயின் ரோட், ஜங்ஷன், சேலம். கான்டாக்ட் 9424259260.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு, இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமையை காப்போம், வாழ்வை வளப்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: நானும் எத்தனையோ விதமான டொனேஷன்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இப்படி ஒரு டொனேஷனை கேள்விப்பட்டதும் இல்லை, இதுக்கு மேலே கேள்விப்படணும் அப்படின்னு சொல்லிட்டும் தெரில. ஸோ சமூக வலைத்தளங்களில் அந்த ஒரு விஷயம் செம்ம பேச பொருளாக இருக்குது, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு செம்ம பேச பொருளாக இருக்குது. ஆமாம், எப்படி நீங்கள் இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பார்க்கில் ஒரு போலார் பியர், அதாவது பனிக்கரடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு போலார் பியர் என்ன பண்ணியிருக்கு, ரொம்ப சிக்காக வந்து இருந்திருக்கு, உடம்பு முடியாமல். ஸோ அதை பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு ரெகுலரான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் தேத்தி வச்சுருந்துருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு பனிக்கரடிக்கு, அதாவது அந்த ஒரு போலார் பியருக்கு ஏதாவது தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த விவசாயிகள்லாம் சேர்ந்து பூசணிக்காவை தானமாக கொடுத்துருக்காங்க. என்னங்க இதெல்லாம் காமன் தானே, சாதாரண விஷயம் தானே, இதில் என்ன இருக்குது?

அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். இதில் தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. அந்த விவசாயிகள்லாம் எவ்வளோ பெரிய பூசணிக்காய் தெரியுமா தந்தாங்க, கிட்டத்தட்ட 667 கிலோ இருக்கிற ஒரு பூசணிக்காவை தானமாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஹைப்ரிடாக ஸ்பெஷலாக வந்து தோட்டத்திலலாம் வளர்த்துவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற ஒரு பூசணிக்காவை அந்த கரடி குட்டிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே வந்துட்டு என்னது இவ்வளோ பெரிய பூசணிக்காவா அப்படின்னு சொல்லிட்டு அது கூட ஜாலியாக விளாண்டுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தது. ஸோ அந்த ஒரு வீடியோ அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் இன்றைக்கி சம பேச பொருளாக இருக்குது. ஸோ இதுக்கு கீழேயே இன்னொரு விஷயம் அமெரிக்கா சார்ந்தது, இன்னொரு விஷயம் சம ட்ரெண்டிங்கில் இருந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா. இப்போது நம்ம ஊரில் நிறைய பேர்லாம் வந்து ஒரு வார்த்தையை வந்து சொல்லுவாங்க, நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா நீ அவசரப்படாத, பொறுமையாக இரு, பொறுத்தார் பூமி அழுவார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே கூட ஒரு கப்புள்ஸ் வந்து 30 வருஷமாக வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. 30 வருஷமாக வெயிட் பண்ணதுக்கு ஒரு செம்ம சான்ஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்குது, யாருக்கு என்ன கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். என்னன்னா அமெரிக்கா டெக்சஸ் இருக்குல்ல, டெக்சஸ் மாகாணத்தில் ஒரு கப்புள் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, 30 வருஷமாக ஒரு நாள் கூட விடாமல் டெய்லி லாட்ரி சீட்லாம் வாங்கி ஏதாவது நமக்கு ப்ரைஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு 30 வருஷமாக ஒரு லாட்ரி சீட் கூட அவங்க வின் பண்ணலை. ஆனால் இப்போ பாருங்கள், 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு ஒரு லாட்ரி சீட் வந்து காசு விழுந்திருக்கு. எவ்வளோ தெரியுமா காசு விழுந்திருக்கு, $41 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 390 கோடி பரிசாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. வாவ், வாட் எ மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் சமபேச பொருளாக இருக்குது. ஸோ இதை வச்சு தான் சொல்லியிருக்காங்க போல, பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஸோ நானுமே ஒரு சில விஷயங்களில் பொறுமையாக இருக்கேன், எனக்கும் இந்த மாதிரி இலக்குலாம் அடிதா இல்லையா அப்படின்றத நானுமே வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஸோ உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பொறுத்திருந்து கிடைச்ச ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: தேவை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663333.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். நாம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் சோஷியல் மீடியாவில் நடந்த ட்ரெண்டிங்கான வரலான விஷயங்கள்லாம் பேசணும். இப்போ இதை தாண்டி நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர் இருக்கிறாரு. யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சேலம் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கு. நம்ம கோவிந்த் ப்ரோ தாங்க நம்ம கூட இன்றைக்கி இணைஞ்சிருக்கிறாரு. இவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்க போகுது. ஸோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கோவிந்த் ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நிறைய சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் இப்போ நம்ம வந்து பார்க்க முடியுது உள்ள வரது. அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேர்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளாட்ஃபார்ம், இதில் என்னோட ஸ்கில்ஸ் தான் நான் டெவலப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற நோக்கத்தில் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஃபுல் டைமாக ஒரு நல்ல வேலையில் இருப்பாங்க, ஆனால் அந்த ஜாப்லாம் குவிட் பண்ணிட்டு ஃபுல் டைமாக இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் நான் இறங்கி என்னோட ஸ்கில்ஸை வந்து காட்டுறேன், நான் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்களே. ஸோ அந்த மாதிரிலாம் வரலாமா வேணாமா ஸ்டார்டிங் ஸ்டேஜில்? இல்லை,
7: அப்படி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு கொஞ்ச நாளே வந்து இதாகாது போல, நம்ம வந்து ஜாபுக்கு போயிடலாம்னு போயிடும். நீங்க இதையும் விட்டுருவீங்க, அதுவும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஆயிடும். ஏன்னா இருக்கும்ல எல்லாத்துக்கும், ஏன்னா பிரஷர் இப்போ மென்ஸ் லைஃப் அப்படிதானே, இப்போ ஒரு ஏஜுக்கு மேல போனா சம்பாதிக்கணும், எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ்.
6: கண்டிப்பா,
7: அதனால கொஞ்ச நாள் போனா பிரஷர் 4 பக்கம் இருந்து பிரஷர் வர ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க வந்து விட்டுருவீங்க. அப்புறம் எவ்வளவு பேஷனட்டா நீங்க ஸ்டார்ட் பண்ணதையும் விட்டுருவீங்க. அது ஒரு 6 மந்த் போச்சுன்னா ஓகே ஆரம்பிச்சோம், அது போயிட்டு போய் போ நம்ம ஜாபை பார்க்கலாம், இதுக்கு போயிடுவீங்க, இது பக்கம் திரும்பவே மாட்டீங்க. திரும்ப நீங்க ஸ்கிராச்சில் ஆரம்பிக்கிறது இந்த ஃபெயிலியர் வந்து உங்களை திரும்பவும் ஸ்கிராச்சில் ஆரம்பிக்க விடாது.
6: ஓகே ஓகே, ஒருவே டம்ப் பண்ணிடும்.
7: ஆமா, கண்டிப்பா பண்ணும்.
6: புரியுது புரியுது பிரதர். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீங்க ஃபுல் டைமா உங்களோட ஜாப்லாம் விட்டுட்டு சோஷியல் மீடியாக்குள்ள வந்து இறங்கினீங்க அப்படின்னா, கண்டிப்பா எதுல ஸ்ட்ரகிள் ஆவீங்களோ இல்லையோ இந்த ஏர்னிங்ஸ்ல கண்டிப்பா ஸ்ட்ரகிள் ஆவீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்குன்னு ஃபேமிலி இருக்கும், ஃபேமிலிக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு சில கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதில் ஃபில்ஃபில் பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் சோஷியல் மீடியா அமௌண்ட் வந்து நீங்க அமௌண்ட் வந்துட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. சப்போஸ் ஒருவேளை உங்களால் அமௌண்ட் வந்து கொடுக்க முடியல, உங்களுக்கான நீட் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியல அப்படின்னா அங்கே தான் ப்ராப்ளமே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு சோஷியல் மீடியாக்குள்ளே ஃபுல் டைமாக வந்து வராதிங்க. ஸோ கண்டிப்பாக ஒர்க்லாம் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரமாவது ஃப்ரீ டைம் வந்து கிடைக்கும். அந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே சண்டேஸில் நிறைய பேருக்கு வந்து வீக் ஆஃப்லாம் வந்து கிடைக்கும். அந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்கோங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் சோஷியல் மீடியாலையும் சரி ஜாப்லேயும் சரி நம்மளால் கான்சன்ட்ரேட் வந்து பண்ண முடியும். எப்பயுமே நமக்குன்னு ஒரு பேக்கப் வந்து இருக்கணுங்க. பேக்கப் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சஸ்டெயின் வந்து பண்ண முடியும். இது போனிச்சுன்னா அது, அது போனிச்சுன்னா அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த பேக்கப்பையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம கோவிந்த் ப்ரோ கிட்ட நிறைய வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.
8: Let's gear up, reporting dropping the diamond track. Guess who is back? We'll make it bang it, no I'll be back. Turn it up. Hit the lead, it's them on the beat, bringing my heat.

0: ஏய் ஸ்ரீ, நம்ம சேலத்துல எனக்கு ஏதாவது ஜாப் இருந்தா சொல்லுப்பா.
1: நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் கனி. நம்ம சேலத்துல டிஆர் எஜுகேஷனல் சர்வீஸ் அப்படிங்கிற கம்பெனில அகாடமிக் கவுன்சிலர் வாய்ஸ் ப்ராசஸருக்கு வேகன்ட் போயிட்டு இருக்குது. பெண்களுக்கு மட்டும் சம்பளம் 10,000 இருந்து பிளஸ் இன்சென்டிவும் இருக்கான். டைமிங் மார்னிங் 9:30 இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும்.
0: அப்படியா? அவங்க நம்பர் சொல்லுப்பா.
1: 7070708252. உடனே கால் பண்ணு.

நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசணும். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்காக நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டர் நம்ம கோவிந்த் ப்ரோ இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். கோவிந்த் ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்கள் லாஸ்ட்டாக பேசும்போது கூட வந்து சொல்லியிருந்தீங்க, இப்போ சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸாக இருக்கிறாங்க, ஃபேமிலி டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர்ஸ்லாம் வந்து இருக்கும். கண்டிப்பாக எல்லா

0: சேஃபாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரெஷரை வந்துட்டு உங்களோட தலைக்குள்ளே போட்டுக்கிட்டீங்க, உங்களோட மைண்டில் ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் வந்து ஃப்ரீடமாக வந்து பண்ண முடியாது. இந்த ஒரு சோஷியல் மீடியா ஜேர்னி அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் கிரியேட்டிவிட்டி பேஸ்டான ஒரு ஜாபு. ஸோ இதில் உங்களோட கிரியேட்டிவிட்டி காட்டணும் அப்படின்னா உங்களோட ப்ரெஷரை என்றைக்குமே நீங்கள் தலையில் வந்து போட்டுக்காதீங்க பிரதர். அதே மாதிரி இப்போது எல்லா டைம்லையும் நம்ம மோட்டிவேட்டடாக இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. எப்போயாவது ஒரு சில டைம் டம்ப் ஆகி டிமோட்டிவேட்டடாக வந்து இருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் எல்லாருக்கும் ஒரு சில பர்சன்ஸ் வந்துட்டு செம்ம மோட்டிவேட்டடாக இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு யார் பிரதர் இருக்கா?
1: சில பேர் இருக்காங்க, பர்டிகுலராக ஒருத்தர் சொல்ல முடியாது. ஆக்சுவலி எம்எஸ் டோனி எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்க கிச்சுக்கெலாம் நிறைய பேர் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அந்த ரீல்ஸில் வரதுனால எவ்வளோ ப்ரெஷரான சுச்சுவேஷன் இருந்தாலும் ஒரு காம் கூல் கூல்
0: கேப்டன் கூல்
1: அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி விஜய் எவ்வளோ ப்ராப்ளம்
0: கண்டிப்பாக
1: இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோ பெரிய இதை விட்டுட்டு எவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்தாலும் கூலாக காமாக நான் போயிட்டே இருக்கேன்
0: போயிட்டே
1: இருக்கேன். அதுக்கு திரும்பி ஒரு ரியாக்ட் கொடுத்தீங்கன்னா அது பிரச்சனை, அங்கே வெடிக்கும் இங்கே வெடிக்கும், ப்ராப்ளம் எவ்வளோ வரும். போயிட்டே இருக்கனால அது பாட்டுக்கு பேசி பேசி சலிச்சு போயிடுறாங்க. அது ஓகே தான், அந்த மாதிரி பண்ணுறாங்க.
0: சூப்பர் சூப்பர் ப்ரோ. இப்போ நம்ம கோவிந்த் ப்ரோ சொன்ன மாதிரி எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு சில பர்சன்ஸை பார்த்தாலே வந்துட்டு செம்ம மோட்டிவேட்டடாக இருப்பாங்க. ஸோ எல்லா டைம்லையுமே நம்ம மோட்டிவேட்டடாக இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய டவுட்டுங்க. அந்த மாதிரி டிமோட்டிவேட்டடாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்டிவேஷன் தரக்கூடிய ஒரு சில பீப்புள்ஸோட ஸ்பீச்சை வந்து கேளுங்க, அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எப்பயுமே உங்களைய மோட்டிவேட்டடாக வந்து வச்சுக்கோங்க, டிமோட்டிவேட்டடாக என்றைக்குமே வந்துருக்காதீங்க. அது இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு சுத்தமாக வந்து செட் ஆகாது. இந்த பிளாட்ஃபார்ம்னு இல்லை, எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லையுமே டிமோட்டிவேட்டடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாதுங்க. எப்பயுமே நீங்கள் உங்களைய மோட்டிவேட்டடாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். அதெல்லாம் தாண்டி சோஷியல் மீடியா கிரியேட்டரான நம்ம கோவிந்த் ப்ரோவுமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இங்கேருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபே சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேறு ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களையும் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபே சொல்லிட்டு கிளம்புறேன். இந்த வீக்கெண்டை செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்
1: கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
2: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக ஆதவனின் கருப்பை என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். கேசவனுக்கு இன்னைக்கு லீவு தான், ஞாயிற்றுக்கிழமை. வீடு ஒன்று பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு வெளியில் போனான். வீடு மாற்றி ஆகணும் அப்படின்னு அந்த வீட்டுக்காரர் சொல்லிட்டார். உங்கள் வாடகைக்கு குடியிருக்கிற அந்த வீட்டு ஓனர் ஏதோ அவங்க மருமகன் வெளியூர்லேருந்து வர மாதிரியும் வந்தால் இதில் தான் தங்க வேண்டியிருக்குங்கிற மாதிரியும், அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் காலி பண்ணிக்கங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார். சரி, இவர் இதுக்காக லீவெலாம் போட முடியாது, இந்த ஞாயிற்றுக்கிழமையில் போயிட்டு தெரிஞ்ச ஆளுங்க மூலமாக இங்கே வீடு இருக்குது அது மாதிரி விசாரித்து அப்படி இன்றைக்கி ஒரு வீடு பார்க்க தான் போயிட்டு வந்தார். வந்து வீட்டுக்கு நுழையிறதுக்கு முன்னாடி வாசலில் பார்த்தா அவரோட குழந்தை வெளியில் உட்காந்து மண் அள்ளி சாப்பிட்டுட்டுதான் வாயில் போட்டுக்கிட்டு. ஒரே கோபம் கேசவனுக்கு, வேகமாக வந்து குழந்தையை தூக்கி நாலு சாத்து சாத்தி வாயில் இருக்கிற மண்ணெல்லாம் விரல் விட்டு நோண்டி எடுத்துக்கிட்டு இருந்தான். குழந்தை அலற சத்தம் கேட்டு அவங்க மனைவி ஓடி வந்தான். நான் கொஞ்சம் வேலையில் கவனமாக இருந்துட்டேன், இந்த பையன் வெளியில் ஓடி வந்துட்டான் அப்படின்னு சமாதானம் சொன்னான் அவங்க மனைவி. கதவை மூடி வச்சா என்ன, கதவை மூடி வச்சுட்டு வேலை பார்க்கக்கூடாதா அப்படின்னு எரிச்சலாக கேட்டான். கதவை நான் மூடி தான் வைக்கிறேன், திறந்து விடுறவங்கள போய் கேளுங்க அப்படின்னு அவங்க மனைவி சொன்னாங்க. திறந்து விடுறவங்கன்னு அவங்க குறிப்பிட்டது அவங்க அம்மாவை, கேசவனோட அம்மா. அவங்க கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கணும், எதையும் மூடி வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி, வயசானவங்க எல்லாம் காத்தோட்டமாக இருக்கணும்னு திறந்து வச்சிடறது. சரி, இப்போ இதுக்காக அம்மா போய் திட்ட முடியுமா அப்படின்னு அப்படியே கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு உள்ளே போனான். போயிட்டு முகமெல்லாம் கழுவிட்டு வெளியில் வரும்போது அவங்க அம்மா வந்தாங்க. அவங்க வழக்கமாக அந்த முருங்கை மரம், பக்கத்தில் இருக்கிற மல்லிகைப்பூச்செடி, அதுக்கிட்ட தான் உட்காந்துட்டு இருக்கிறது அதிக நேரம்.

0: என் பேர் ராஜமாணிக்கம், ஊர் வல்லூர் சுரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
2: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸாக சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்போ ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொன்னதானே, ஸ்கில் ட்ரைனிங்கில் வந்து நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கில் வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமாக அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு DSR, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட், 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல எப்படி நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்களேன், பணம் கொடுத்து படிக்க முடியாது, அவங்களுக்குலாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 ரூபீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப DSR வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா, அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி, ஹெல்த் டிப்ஸ், இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு, லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், க்ரூமிங், கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட் முத்திரை போட்ட சர்டிபிகேட், அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நமக்கு என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழில் கேத்த மாதிரி லோன்ஸ் வந்து 1,50,000 அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு, சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணாம். அந்த மாதிரி வந்து இவ்ளோ சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த சலுகையும் கொடுக்கறாங்க. இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு 470 hours, 45 days வரும். அந்த 470 hours முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுடைய ஸ்கில்லே வேற மாதிரி போயிடும். அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து மைக்க கொடுத்து பேச சொல்லி, அது இல்லாம பிரசன்டேஷன் PPT எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பண்ணி கொடுத்து, அவங்க வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து PPT ல வந்து பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி முடிச்ச உடனே நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஃபேர் வைக்கிறோம். அந்த ஜாப் ஃபேர்ல நிறைய கம்பெனிஸ் வராங்க, அவங்களுடைய திறமைகளை பார்த்து எந்தெந்த போஸ்டிங்கோ அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்லயும் டை அப் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாப் ஃபேர் வரக்கப்ப எங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்கான்றப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரி கம்பெனிஸையோ ஆபீசஸையோ என வர வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே நழுவ விடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்க. இதை எத்தனை பேர் தான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஏன் இதை சோனா FM ல இருந்து சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை கேட்கறவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இதை வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்றதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு சோனா FM ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க தெரியப்படுத்துறோம்.
1: சோனா FM 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: அந்த நேரத்துல அந்த குழந்தைய பாத்துக்கலாம் அப்படிங்கறது மருமகளோட குற்றச்சாட்டு. ஏன் பாத்துக்கிட்டா என்ன? அந்த செடியோடையும் மரத்தோடையும் பேசிட்டு இருக்கிறதுக்கு குழந்தையோட பேசிட்டு இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவ அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ணுவா தன்னுடைய கணவன் கிட்ட. அவன் என்ன சொல்ல முடியும்? அது ஒரு விதத்தில் மனைவி சொல்கிறது நியாயந்தானோ அப்படின்னும் படும். ஏன்னா வீட்டில் குழந்தை இருக்கும்போது குழந்தை மேலே தானே கவனம் அதிகமாக இருக்கணும். அதை விட்டுட்டு இப்போ செடி கொடிக்கிட்ட பேசிக்கிட்டு அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அவங்க பூஜை அதிகமாக பண்ணுறது. வீட்டில் ஒரு பூஜை ரூம் தனியாக இருக்கும், அதுக்கு சாமி படமெல்லாம் நிறைய இருக்கும். அதில் இந்த பூஜை பண்ணுறதுக்கு அதிக நேரம் செலவு பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க வயது ஒத்த பெண்மணிகள் இவங்க பூஜைக்கு வீட்டுக்கு வருவாங்க. எல்லோரும் உட்காந்து கூட்டு பூஜை மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இப்படி நேரம் ஒதுக்கிறதுனால இந்த பேரன் மேலே கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருக்கிறத மனைவி அடிக்கடி சுற்றி காட்டுறது வழக்கம்தான். அது ஒரு வருத்தமும் கூட கேசவனுக்கு. ஏன் அம்மா இப்படி இருக்கணும், குழந்தைய பார்த்துக்கலாமில்ல? அவள் ஒத்தையாக என்ன பண்ணுவா? சோறாக்குவாளா, துணி துவைப்பாளா, எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு குழந்தையும் பார்த்துக்கணும். என் அம்மா சும்மா தானே இருக்காங்க, அந்த குழந்தையும் பார்த்துக்கிட்டா என்னங்கிற மாதிரி ஒரு சலிப்பு அவனுக்கு உண்டு. இவன் முகம் கழுவிட்டு வர அதே நேரத்தில் அவங்க அம்மா அம்மா வெளியில் கொல்லைப்புறத்துலேருந்து உள்ளே வந்தாங்க. இது என்னடா ஆச்சு, காயா பழமா அப்படின்னாங்க. பழம்னா பழம்தான், காயின்னா காய் தான் அப்படின்னா. என்னடா சொல்கிற, ஏதாவது ஒன்று சொல்லு அப்படின்னாங்க. இல்லை, வீடு இருக்கு ஆனால் உனக்கு பிடிக்காதே அப்படின்னா கேட்டேன். ஏன், என்ன என்ன? அது மாடி வீடாக இருக்குது, மாடி வீடு உனக்கு பிடிக்காது, உனக்கு கீழே இருக்கணும், சுற்றியும் மரம் இருக்கணும், அப்புறம் வாழைய இலை நினச்சா இருக்கணும், அது மாதிரி வேணும். இப்போ அப்புறம் பசுமாடு காகம்லாம் கூட்ட நேரத்துக்கு வரணும் பூஜைக்கு, அதெல்லாம் கீழ் வீடாக இருந்தால் தானே சாத்தியம். மேல்மாடியாக இருந்தால் நீ என்ன பண்ணுவேன்? அது இல்லாமல் உன்னை பூஜைக்கு வரக்கூடிய பாட்டிமாரெல்லாம் எங்கே அந்த படிக்கட்டு ஏற போகிறாங்க, அதனால் உனக்கு சௌரியப்படாதுன்னு நான் வந்துட்டேன். வீடு வேணாம்னு சொல்லலை, வேணும்னு சொல்லலை, போயிட்டு யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ட்டு வந்துட்டேன் அப்படின்னு கேசவன் சொன்னான். ஏதோ கேசவனுடைய பேச்சில் கொஞ்சம் சலிப்பு இருக்கிறது அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு. சரி, நம்ம விரும்பினா அந்த வீட்டை வாடகைக்கு போவான் போல, நம்மளால் தடைப்படுற மாதிரி அவன் பேசுகிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு, இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. சோனா

0: பசுமை பாதுகாப்பே உலகின் அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: அப்புறம் அவன் மேலும் என்ன சொன்னான்னா, கேசவன் மேல் மாடினா குழந்தை வந்து மண்ணு திங்காது, கீழே இறங்கி வராது, அது அங்கேயே இருந்துக்கும். இங்கே இருக்கிறதுனால தான் மண்ணெல்லாம் சாப்பிடுது. குழந்தைக்குன்னு பார்த்தா மேல் மாடி தான் பரவாயில்ல. அப்புறம் உனக்கு இது சரி வராது, நம்ம என்ன பண்ணலாம், அதனால் பார்ப்போம், வேறு வீடு பார்ப்போம் அப்படின்னு அவன் சொன்னது அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் வருத்தம். நம்மளால தான் இவனுடைய சௌரியமெல்லாம் கெடுற மாதிரி பேசுகிறானே அப்படின்ட்டு. பெரும்பாலும் கேசவன் இப்படி ஏதாவது எரிச்சலாம் அல்லது கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் பேசினான்னா அந்த அம்மா அமைதியாக தான் இருந்துருவாங்க, ஒன்றும் அதுக்கு பதில் சொல்கிறதில்ல, உடனே அவங்க மனசில் உள்ளது சொல்கிறதும் இல்லை, பொறுமையாக இருந்துருவாங்க. அப்புறம் ஒரு ரெண்டு ஒரு நாள் கழித்து அவங்க மனைவி கிட்ட சொல்லுவாங்க, ஏன் இப்படி கோவப்படுறான்னா, இது பண்ண சொல்லு, அது பண்ண சொல்லு, நான் ஒன்றும் பிரச்சனை பண்ணலை, என்னால் எதுவும் கெட்டு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு தகவல் சொல்லிவிடுவாங்க. அது கேசவனுக்கு போகும், இது வழக்கம். அவங்க உடனே சொல்கிறதில்ல, நேரடியாக அவன் வருத்தத்தில் சொன்ன விஷயங்களுக்கு போய் நேரடியாக விளக்கமும் சொல்கிறதும் இல்லை, பொறுமையாக இருந்துருவாங்க. அப்படி தான் இந்த முறையும் ஒன்றும் சொல்லலை. சரி, தன் மீது இத்தனை குற்றச்சாட்டுகள் வைக்கிற மாதிரி பேசுகிறான், தன்னால் தான் கெடுதுங்கிற மாதிரி பேசுகிறான் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டாங்களா என்னவோ, பொறுமையாக போயிட்டாங்க. அவனுக்கும் கொஞ்சம் வருத்தம் தான், கொஞ்சம் சுருக்கிட்ட ஏதாவது பேசிட்டோமோ அம்மாக்கிட்ட அப்படின்னு. சரி, இந்த அம்மாவையும் மனைவியும் நினைச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ரெண்டு பேரும் ரெண்டு உலகத்தில் இருக்கிறவங்க. ஒரு மனைவிங்கிறத ரொம்ப வேலை பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு இருக்கிற ஆள், அம்மா வந்து எதையும் கண்டுக்காமல் பூஜை புனஸ்காரம் அப்படின்னு இருக்கிற ஆள். ஸோ ரெண்டு பேர்த்தையும் சரி பண்ணி ரெண்டு பேர் மனசும் ஒன்று பண்ணி கொண்டு போக முடியாது. ஆனால் ரெண்டு பேர்த்துக்கும் நல்லவனா போறதுங்கிறதுல பெரிய போராட்டம் இருக்கு கேசவனுக்கு. அம்மாவுக்கு நல்லது பண்ணலான்னு நினைக்கும் போது மனைவி குறைபட்டுக்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணி போ அப்படின்னு கேசவன் சொல்லுவான். ஆமா, நீங்களும் குறையில்லாத ஆளு, உங்க அம்மாவும் குறையில்லாத ஆளு, உங்க ரெண்டு பேர்த்துக்கும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும், என்கிட்ட குறையே இருக்கக்கூடாது, உங்க குறையெல்லாம் நான் பொறுத்துக்கணும், என்ன பண்ணீங்களாலும் நான் பொறுத்துக்கணும், நீங்கள் பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சாலும் நான் ஒன்றும் சொல்லக்கூடாது, இப்போ உங்கள் அம்மா வந்து இப்படி இருக்கலாம் அப்படின்னு நான் நினைப்பேன், ஆனால் சொல்லக்கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
4: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: நீங்க வெளியில போயிட்டு வரீங்க, பிடிக்கிறீங்க, நீங்க இப்படி வந்தா பரவாயில்லன்னு நினைப்பேன், ஆனா சொல்லக்கூடாது. ஏன்னா நான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி, ஆனா எனக்காக அட்ஜஸ்ட் பண்றதுக்கு யாரும் கிடையாது. நான் மட்டும் எல்லாத்திலையும் பொறுத்து தான் போகணும், சகிச்சுக்கணும். ஆனால் என்னுடைய கஷ்டங்கள்னு இருக்கிறத யாருக்கும் சொல்லக்கூட கூடாது. ஏன்னா அப்படி சொல்லிட்டா என்னுடைய குணம் வந்து கெட்ட குணம் அப்படின்னு ஆகிடும் அப்படின்னு அது பேச ஆரம்பிச்சிருச்சு அந்த மனைவி. அவனோட மனைவி இவனுக்கு ஒரே வருத்தம், என்னடா இது, அம்மாவையும் சொல்லி இப்படி இருன்னு சொல்ல முடியல, மனைவிக்கும் சமாதானம் சொல்ல முடியல, என்ன வாழ்க்கையோ போ அப்படின்ட்டு போயிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் இருந்துச்சு, காலையில் படிக்க டைம் இல்லைன்ட்டு அதை எடுத்துக்கிட்டு உள்ளே போயாச்சு. இதை படித்து பார்த்தாரு கேசவன். படிச்சுட்டு இருக்கும்போது குழந்தை ஓடி வந்தான் அப்பா அப்படின்ட்டு. அப்புறம் பேப்பரை தூக்கி வச்சுட்டு குழந்தைய எடுத்து கட்டில் மேலே போட்டுக்கிட்டு அதை கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அதோட விளையாட ஆரம்பித்தான். அப்புறம் அதுக்கு குதிரை மாதிரி சவாரி பண்ணான், யானை மாதிரி உட்கார வச்சு சவாரி பண்ணான். அப்புறம் என்னமோ அலைச்சலாக இருந்ததுனால என்னமோ அப்படியே தூங்கி போயிட்டான். குழந்தை விளையாடிட்டு இருக்கவே அவன் தூங்கி போயிட்டான். முழிச்சு பார்த்தா இருட்டி போயிருந்தது. கடிகாரத்தை பார்த்தா ஒரு 8:30. அப்புறம் முழிச்சுட்டு அவங்க மனைவி வந்தா, முழிச்சிட்டிங்களா அப்படின்னு. ஆ, நான் எழுப்பாமலாம் இருந்தேன், 2 தடவை எழுப்பி பார்த்தேன், எழுந்திருக்கவே இல்லை. அப்புறம் உங்கள் அம்மா தான் சொன்னாங்க அவனை எழுப்புவானா, அவன் அலைச்சல் பட்டு வந்திருக்கிறான், தூங்கட்டோ அப்படின்னாங்க. சரி மாமியார் சொல்ல நான் தட்ட முடியுமா, அதனால் நான் எழுப்பலை அப்படின்னு சொன்னாங்க. சரி சரி, எங்கள் அம்மாவுக்கு என் மேலே தான் கோபமா என்ன? கோபமெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனுக்கு வயசாகுது, அவனை தொந்தரவு பண்ணாத அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆ, நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? அவருக்கு ஒன்றும் வயசாகலை, அவர் ஒரு சோம்பேறின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னான். சரி பையன் எங்க அப்படின்னு கேட்டான். பையன் அம்மா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, இவர் 2 பேரும் தனியாக இருக்காங்க இல்லையா, அப்படி ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதில் அம்மா வந்து அடிக்கடி வயசாகி போச்சு, அவன் தொந்தரவு பண்ணாதன்னு சொல்கிறதையும், அதுக்கு இவங்க அந்த பொண்ணு மனைவி வந்து, இல்லை இல்லை வயசெல்லாம் ஒன்றும் ஆகலை, அவர் சுறுசுறுப்பாக தான் இருக்கார், சோம்பேறித்தனம் அதிகம் அப்படின்னு சொன்னதையும் அவங்ககிட்ட கேசவங்கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சு. சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டான் கேசவன். சாப்பிட்டுட்டு அம்மாவை பற்றி தான் ரொம்ப யோசிக்கிறான், என்ன அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளால் பண்ணிக்க முடியலையே அப்படின்னு. அப்புறம் வாடகை வீட்டுக்கார் வேறு ஃபோன் பண்ணிட்டார், எப்போ காலி பண்ண போகிறீங்க அப்படின்னு. நான் பண்ணிடுறேங்க, வீடு பார்த்துருக்குறேங்க, ஒன்றும் சரியாக அமையலைங்க, இது மாதிரி கீழ் வீடாக வேணும், அமைய மாட்டேங்குதுங்க அப்படின்னு. இல்லைங்க, எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் காலி பண்ணிக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லி இருந்தார். அது மனசில் ஓடிக்கிட்டு இருந்தது. யார் யாரையோ விசாரித்து பார்த்தாச்சு, கீழ் வீடு ஏதாவது இருக்கா, கொஞ்சம் தோட்டத்தோரோடு அப்படி ரோட்டோரமாக இருக்கா அப்படின்னு கேட்டு பார்த்தாச்சு. யார் காட்டுறதும் மாடி வீடாகவே தான் இருக்குது. இப்படி குழப்பம்தான், என்ன பண்ணுறது, வீட்டையும் காலி பண்ணி ஆகணும், சரியாக வீடு அமைய மாட்டேங்குது, வீடு விடுறேன்னு சொன்னது அந்த மாடி வீடு தான், அது ஒன்று தான் ரெடியாக இருக்குது, ஆனால் அம்மாவுக்கு செட் ஆகாது அப்படின்னு குழம்பி போயிருந்தாங்க. அப்புறம் கோயிலுக்கு போன அம்மா வந்தாச்சு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ். ஷக்கலக்க குட்டீஸ்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்
4: வந்துட்டு வந்ததான் என்னடா தூங்கி எந்திரிச்சாப்புல இருக்கு அப்படின்னாங்க. ஆமாம்மா தூங்கிட்டேன். சரி சரி, நான் போகும்போதே தூங்கிட்டு இருந்தேன், அப்புறம் பையனை நான் கூட்டி போயிட்டேன். சரி அந்த வீடையே பார்த்துருக்கான் அப்படின்னாங்க. எந்த வீடு? இந்த மாடி வீடு தான். அது நீ ஏற மாட்டியே அப்படின்னு கேச சொன்னான். நான் ஏறிக்கிறேண்டா, நான் என்ன கீழே எதுக்கு வரேன்? இல்லை பூஜை நடத்துவேன், பாட்டிக்கெல்லாம் வரும், அதெல்லாம் கோயிலில் வச்சுக்கலாம், கோயிலில் கூட்டி போய் வச்சுக்கலாம், வீட்டில் தான் வைக்கணும்னு ஒன்றும் இல்லையே, பையன் மேலே பாதுகாப்பாக இருப்பான். இப்போ நானும் தேவைன்னா இறங்குறேன், உனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையில்ல, படிக்கட்டு ஏறி இறங்குற தினமும் ஆஃபீஸ் போகணும் வரணும். எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு நான் கேட்டேன். சரி உனக்கு ஆஃபீஸ் பக்கமாக பார்த்துக்க, உன் சௌகரியம் என்னமோ அதை பண்ணிக்க, நான் எல்லாத்துக்கும் சரி பண்ணி போய்க்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அம்மாவோட இந்த அணுகுமுறை இந்த பேச்செல்லாம் புதுசாக இருக்குது, ஏன்னா ரொம்ப கராராக இருப்பாங்க. அவங்க துணி காய வைக்கிற கம்பி கூட தனியாக இருக்கணும், அவங்க பாத்திரத்தை யாரும் தொடக்கூடாது, அந்த மாதிரி ஆள். அவங்க யார் ட்ரெஸ்ஸையும் துவைக்க மாட்டாங்க, இவங்க ட்ரெஸ் யாரும் துவைக்கக்கூடாது, அப்படி தனிப்பட்டு வாழக்கூடிய ஆள். அவங்க கணவர் இறந்ததுலேருந்து அப்படி தான், அதுக்கு முன்னையுமே அப்படி தான். சரி கேசவனுக்கு ஒரு மனபாரம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமையே வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு காலி பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாமானம்லாம் ஏற்றிக்கிட்டு கொண்டு போய் மேலே படி ஏற்றி கொண்டு போகிறது தான் கஷ்டமாக இருந்தது. அந்த பீரோ கட்டில் அது மாதிரி கனமான பொருள் எல்லாம் இந்த படிக்கட்டு வழியாக ஏற்றுறதுங்கிறது ரொம்ப சிரமம் தான். அதுக்கு ரெண்டு ஆளுகளை கூட்டிகிட்டு போய் அப்படி இப்படின்னு கழிச்சு போய் உட்காந்தே போயிட்டான் கேசவன். முடியல அப்படின்னு உடனே வயசாகுது இல்லைடா அப்படின்னு அம்மா சொன்னாங்க. மனைவி அவருக்கு என்ன வயசாகுது, வேலை செஞ்சால் பண்ண கழிச்சு போகிறதான் அப்படின்னாங்க. கேசவனுக்கு அம்மாவோட அன்புங்கிறது எப்பவுமே அது அதுக்கு இணையாக ஒன்று சொல்ல முடியாது, நம்மளை பற்றியே நினச்சிட்டு இருக்கிற ஒரு ஜீவன்னா அம்மா தான் அப்படின்ட்டு அப்படி கழிச்சு போயிருக்க நேரத்தில் அம்மா உட்காந்துருந்தாங்க. அப்படி போய் மடியில் படுத்துக்கலாமா அப்படின்னு மனசில், ஆனால் அப்படி வழக்கம் இல்லையே, அப்படி எல்லாம் படுத்து ரொம்ப நாள் ஆச்சு, சின்ன வயசில் அப்படி படுத்துருக்குமா என்னமோ, அதுக்கப்புறம் அதெல்லாம் இல்லை, இப்போ திடீர்னு எப்படி படுக்க முடியும், ஏன் படுத்தா என்ன அப்படின்னு மனசு கேட்குது, புதுசாக செய்யக்கூடாது இல்லை அப்படின்னு மனசு சொல்லுது. ஒருவேளை இப்படி எல்லாம் அந்த பாசத்தை காட்டிக்க முடியாத இருக்கிறதுனால தான் இப்படி கோபம் வருதா அம்மா?

மேல இல்ல அம்மா கூட நம்ம கிட்ட பட்டும் படாம பேசுறது காரணம் இப்படி மகன் முன்ன மாதிரி நம்ம கிட்ட அனுசரணையா அல்லது ஒரு பக்கத்துல கூட வந்து உட்காந்து பேசுறது இல்லைங்கிறதுனால கூட இருக்கலாமோ அப்படின்னு அவனுடைய சிந்தனை போச்சு. அம்மாவை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டான். அம்மாவுக்கு இணையா ஒன்னு இருக்க முடியுமா அப்படின்னு நினைச்சு பார்த்தான். இருக்க முடியாதுங்கிற பதில் தான் அவன் மனசு அவனுக்கு சொல்லிச்சு. இப்படியாக இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. கருப்பை என்ற இந்த சிறுகதையின் மூலம் ஆதவன் நமக்கு சொல்ல வரும் செய்தி என்ன என்று பார்த்தால், மனைவியின் அன்புங்கிறது அது இணை சொல்ல முடியாது. மனைவியின் அன்புக்கு இணையாக ஒன்று சொல்ல முடியாது. தாயின் அன்புக்கு இணையாகவும் இன்னொன்று சொல்ல முடியாது. ரெண்டும் ரெண்டு விதமான முக்கியமான அன்புகள். அதில் மிஞ்சி நிற்கிறது தாய். தாயினுடைய அன்பை வந்து எதுக்கும் ஒப்பிட முடியாது அப்படிங்கிறது தாய்மையை தான் இங்கே உயர்த்தி காட்டியிருக்கிறதா நான் நினைக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: எஃப்எம் 107.8 ஷக்கலக குட்டீஸ்.
1: அந்த பூனைக்குட்டி வந்து அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக எப்பயுமே எந்த வேலையுமே செய்யாமல் எந்த சிரமமும் படாமல் அந்த பூனைக்குட்டிக்கு சாப்பாடு ஈஸியாக கிடச்சிரும். ஏன்னா அவங்க வீட்டில் இருக்க அம்மா வந்து எப்படி எல்லாரையும் வந்து நல்லா பார்த்துக்குறாங்களோ அதே மாதிரி இந்த பூனைக்குட்டியுமே அவ்வளோ சூப்பராக பார்த்துப்பாங்க. அது வந்து எங்கேயுமே போக விட மாட்டாங்க. அவங்க அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும். சாப்பாடும் அதுக்கு டைம் டைமுக்கு கொண்டுட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அம்மாவோட பையன் குமார் வந்து கேட்டான், அம்மா நம்ம பூனைக்குட்டி ஏமா வெளியில் போய் விளையாடக்கூட மாட்டேங்குது, அப்படியே படுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு. அதுக்கு அவங்க மம்மி சொன்னாங்க, பூனைக்குட்டி சோம்பேறித்தனமாக இருந்து பழகிருச்சு குமார், அதனால தான் அது வெளியில் போகிறதுக்கு கூட விரும்ப மாட்டேங்குது, நானே ஈவினிங் வாக்கிங் கூப்பிட்டா கூட அது வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது குமார் ஒரு ஐடியா சொன்னான், அம்மா நீங்கள் வந்து சாப்பாடு அதுக்கு கொடுக்கறத ஸ்டாப் பண்ணுங்கள், எப்படியோ பசிச்சிச்சுன்னா எங்கேயாச்சும் போய் தேடி சாப்பாடு கிடைக்குதா அப்படின்னு பார்க்கும்ல, அப்போயாச்சும் வெளியில் போகுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பாடு கொடுக்கறத அவங்க அம்மா நிறுத்திட்டாங்க. அப்போ தான் அவங்க அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க, எப்பயுமே நம்ம எல்லாரையும் கைக்குள்ளேயே வச்சுருக்கணும், எல்லாரையும் அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறது எல்லா நேரத்துலேயும் சரியாக இருக்காது, அவங்களுக்கான வேலையை அவங்க செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசித்து பூனையை ஒரு நாள் ஃபுல்லாக கண்டுக்கவே இல்லை. அதே மாதிரி பூனைக்குட்டிக்கு பசி எடுத்து அவங்க அம்மா கிட்டே வந்து கேட்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் வெளியில் போய் தன்னோட சாப்பாடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அதே போல் பூனைக்குட்டியும் எப்பயும் ஆக்டிவாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, ரெண்டு அர்த்தம் இந்த கதைக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம சோம்பேறித்தனத்தை நம்ம கிட்ட இருந்து விலக்கி வைக்கணும், அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம், அதை எப்பயுமே நம்ம எடுத்துக்கவே கூடாது. அண்ட் இன்னொரு விஷயம், எல்லா நேரத்திலையும் எல்லாரையுமே நம்ம கவனிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தவறான ஒரு விஷயம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம், உங்க பேரு?
2: ஹாய், ஐ அம் ஆலிஸ் லீடியா.
1: ஆலிஸ், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 8th A படிக்கிறேன்.
1: 8th A படிக்கிறீங்களா? சரி, இப்போ உங்களை 8th B க்கு தூக்கி போட்டுட்டாங்கன்னா?
2: 8th B சொல்லுவான்.
1: ஓஹோ, அப்ப 8th B க்கு போறதுக்கு ஆலிஸ் ரெடி தான் போல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுவீங்க தானே?
2: ஃப்ரெண்ட்ஸ் விட்டு விருந்தாலும் பக்கத்து கிளாஸ் தானே, போய் பார்த்துக்கலாம்.
1: பக்கத்து கிளாஸ் தானே, பார்த்துக்கலாம். சரி, அப்ப பக்கத்து கிளாஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா உங்களுக்கு? அவங்க கூட எல்லாம் போய் பேசுவீங்களா? எப்ப, எங்க, எப்படி?
2: பார்த்துட்டு ஸ்டெப்ஸில் போகும்போது தான் நிறையா பார்ப்போம். பிரேக்கப்போ பார்த்துட்டு ஹாய் பைன்னு சொல்லும்போது மிஸ்ஸு சொல்லிட்டே போவாங்க. இப்போ எப்பயும் பேசு, கிளாஸ்லேயும் பேசுகிறீங்க, நடந்துட்டு போகும்போதும் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க.
1: இந்த ஒரு விஷயத்தில் இவ்வளோ சிக்கல் இருக்குது. கிளாஸ் டைமில் பேச முடியாது, இந்த பிரேக் டைமில் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா மிஸ்ஸு வந்து எப்பயுமே பேசிட்டே தான் இருப்பீங்க அப்படின்னு வர சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸ்டே டியூன்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்கு குட்டீஸ். நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர். நீ கூட இப்போ பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வந்துருங்க.

0: தேவை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366333300.

0: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி, சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட ஆலிஸ் தான் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாங்க. அடுத்ததான் நம்ம ஆலிஸ் கூட பேசலாம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் பிருந்தா மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பற்றியும் அந்த நலனை மேம்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே சின்ன குழந்தைங்களுக்கு, அதாவது கை குழந்தைங்களுக்கு இந்த தடுப்பூசி பட்டியல் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை வந்து ரெகுலராக 3 மாதத்துக்கு ஒன்ஸு இல்லை 9 மாதத்துக்கு ஒன்ஸு 4 வயசுக்கு ஒன்ஸு வந்து போடுற மாதிரி இருக்கும் இந்த தடுப்பூசியை. ஸோ அது வந்து எவ்வளோ முக்கியம் மேம், ரெகுலராக தடுப்பூசி போடுறது குழந்தைங்களுக்கு எவ்வளோ முக்கியம் மேம்?
3: தடுப்பூசி வந்து குழந்தைங்களோட இறப்பு விகிதத்தை உலகத்திலே ரொம்ப குறைச்சிருக்கு. முன்னாடிலாம் வந்து பெரியம்மை அப்படின்னு ஒன்று இருந்தது, அந்த நோய் இப்போ இல்லவே இல்லை. அதுக்கு காரணம் வந்து தடுப்பூசி தான். போலியோன்னு ஒன்று இருந்தது, அதனால் நிறைய குழந்தைகள் ஊனமானாங்க. இப்போ போலியோ தடுப்பூசி போடுறனாலே, போலியோ ட்ராப்ஸ் போடுறனாலே இப்போ அந்த நோயே இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி உயிர்கொல்லி நோய்களான டிப்தீரியா, டெட்டனஸ் அந்த மாதிரி நோய்கள், அதுக்கப்புறம் இப்போ ஹெப்படைட்டிஸ் பி, டைஃபாய்டு, எல்லாத்துக்குமே தடுப்பூசி இருக்குது. நீங்கள் கேட்ட மாதிரி சளி காய்ச்சல் அடிக்கடி வருதுல, அதுக்குமே நம்ம தடுக்கிறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் இருக்குது. ஸோ தடுப்பூசி போட்டால் மட்டும்தான் நம்ம சீரியஸான வியாதிகள்லேருந்து நம்ம குழந்தைகளை நம்ம காப்பாற்றலாம். அதனால் கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கு போட வேண்டிய நேரத்தில் சரியான தடுப்பூசியை சரியான டைமில் போட்டணும். இதுக்கு அரசும் வந்து எல்லா தடுப்பூசிகளும் இலவசமாக கொடுக்குறனால அரசு மருத்துவமனைகள்லேயே அவங்க போய் போட்டுக்கலாம்.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தடுப்பூசி அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய நோய்களை தடுக்கிறதுக்கு இந்த தடுப்பூசி ரொம்பவே உதவியாக இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ இனிமே நம்மளுமே குழந்தைங்களுக்கு இன்னும் பெண்டிங் ஏதாவது தடுப்பூசி இருந்துச்சுன்னா அதை அந்த வயசில் கரெக்டாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. அண்டு இந்த சம்மரை சமாளிக்கிறதுக்கு ஒரு குட்டி டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட உடம்பு பொதுவாகவே இந்த வெய்ய காலத்தில் கொஞ்சம் அதிகமாக ஹீட் ஆகிடும். ஸோ உடம்பு வந்து அதிக ஹீட்டை எதனால் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் தான். நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகளை ஜீரணம் செய்யும் போது அந்த அதிகபட்சமான ஹீட் வந்து நம்ம உடம்புலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ எடுத்துக்கிற உணவே எளிமையாக ஜீரணாகிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்பு சூடு வந்து குறையறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயங்களை ஞாபகம் வச்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சூப்பரான 2 பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிற

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு, இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: வளங்களின் பாதுகாப்பு மனித முன்னேற்றத்தின் அவசியமான அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம ஆலிஸ் கூட தான் பேச போறோம். அதோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம ஆலிஸ் கூட பேசிடலாமா? ஆலிஸ், இப்போ பி கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு யார் யாரெல்லாம் உங்க கிளாஸ்ல எடுத்து போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க.
4: ஜெய்ஸ்ரீ போட்டால் நல்லாயிருக்கும், ஜெய்ஸ்ரீ போட்டால் நல்லாயிருக்கும், வேறு யார், ஜெய்ஸ்ரீ, ஜோஷிகா போட்டால் நல்லாயிருக்கும், சபர்ணா போட்டால் நல்லாயிருக்கும்லாம் இப்படி.
3: இத்தனை பெரிய உங்கள் கிளாஸில் போட்டால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, சரி ஓகே. அப்படி இல்லைனா நீங்கள் இன்டர்வலில் போய் பேசிடுங்க ஓகேவா? சரி, நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வந்து இதாக பண்ணிகிட்ருக்கீங்களா?
4: எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எனக்கு வயலின் கற்றுக்கணும்னு ஆசை, எங்கள் அம்மா சேர்த்து விட்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் சேரலை.
3: வயலின்? நீங்கள் வயலின்னு சொன்ன உடனே எனக்கே திடீர்னு ஷாக் ஆகிடுச்சு. பொதுவாக இந்த வயலின்லாம் யாருமே வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா, நீங்கள் எப்படி இந்த வயலின் வந்து சூஸ் பண்ணீங்க? எப்படி உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு?
4: வயலின் வந்து அதை ஃபீல் பண்ணி அவங்க வாசிப்பாங்க, அது மாதிரி இங்கே வச்சு அதை கண் மூடி ஃபீல் பண்ணி வாசிக்கிறதுனால அது பிடிக்கும்.
3: ஃபீல் பண்ணி வாசிக்கிறீங்க, என்ன ஸ்டாண்டர்ட் 8th தானே படிக்கிறீங்க, இந்த வயசில் ஃபீல் பண்ணி வாசிக்கணும், எவ்வளோ அழகாக சொல்கிறீங்க. சரி ஓகே, உங்களுக்கு எந்த மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிடிக்கும்?
4: ஏஆர் ரஹ்மான்.
3: ஏஆர் ரஹ்மான் சார், சரி ஓகே. சரி, நீங்கள் எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா இந்த வயலின்லாம் கற்றுக்கிட்டு ஏஆர் ரஹ்மான் சார் கூட மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணணும் அப்படின்லாம்?
4: அவ்வளோலாம் பண்ணதில்லை, ஆனால் நாம் கற்றுக்கிட்டு நம்ம சோகமாக இருக்கும்போது ஹாப்பியாக இருக்கும்போது ஃபீலிங்ஸ் வந்து அதில் வாசிக்கணும்.
3: இந்த ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு, ஹாப்பியாக இருக்கும் போது ஆகட்டும் இல்லை சேடாக இருக்கும் போது ஆகட்டும், இந்த ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வயலின் கற்றுக்கிட்டு அதை வாசித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, உங்களுக்கு தமிழில் என்ன பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஃபேவரட் சாங் என்ன?
4: எல்லா சாங்ஸுமே பிடிக்கும், எந்த சாங் கேட்கணும் அப்போ ஒவ்வொரு மூடுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு சாங் பிடிக்கும்.
3: அது ஓகே. சரி, இப்போ நீங்கள் வந்து வயலின் கற்றுக்கிட்டு ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து நல்லா கற்றுக்கிட்டு எந்த பாட்டு வந்து வாசிக்கணும், அதாவது டியூன் போடணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க?
4: அப்படி ஒரு பாட்டு வருது.
3: ஆமாம் ஆமாம், இந்த இன்ஸ்டா ரீல்ஸில் வரும்ல, நான் கேட்டிருக்கேன். ஓகே, இந்த பாட்டு தான் நீங்கள் வந்து வாசிக்கணும்னு நினைக்கிறீங்களா? சூப்பர். சரி, இது என்ன லாங்குவேஜ்?
4: அது தெலுங்கா இந்தியா
3: என்ன, நீங்களே டவுட்டாக சொல்கிறீங்க. சரி ஓகே. சரி, இந்த தமிழ் சாங்ஸு அதெல்லாம் வந்து உங்களுக்கு பெருசாக ஈடுபாடு இல்லையா?
4: தமிழ் தெரியும், ஆனால் இதுவும் நிறைய பாட்டு இருக்குது, அதில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல,
3: என்ன செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல, கன்ஃபியூஷன். சரி ஓகே ஓகே, புரியுது. நிறைய இருக்குது இதில் வந்து எது நான் ஃபேவரெட்டுன்னு சொல்கிறது, இந்த பாட்டை சொன்னால் அந்த பாட்டு கோச்சுக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் பதறது தெரியுது. சரி ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஆலிஸ் கூட பேசலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க, நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: 9 7 8 7 0 107 8

0: நான் ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன், இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: 97.8 ஷக்கலக்க குட்டி.
1: நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்களோட இந்த தனித்திறமையை வெளிக்கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா ஒரு ஒருத்தரையும் நம்ம அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன வருது அப்படிங்கிறத பார்த்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்கள டெவலப் பண்ணி விடுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ இந்த விஷயத்தை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க மேம்?
2: அதாவது தனித்திறமைகள் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளைகளை அப்சர்வ் பண்ணுறோம். அப்சர்வ்

0: இன்டர் கிளாஸ்க்குள்ளாரே ஏதாவது ஒரு சின்ன கேம் அதாவது இது மாதிரி போட்டி மாதிரி வச்சு பிள்ளைங்களுக்குள்ள ப்ரைஸ் கொடுக்கலாம், அப்ரிஷியேட் பண்ணலாம். சின்ன சின்ன கைத்தட்டல் கூட அதுங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆகிடும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதை நம்ம என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னாலே அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் டெவலப் ஆகும். அதுலேருந்து அவங்களோட இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ மேம், நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே, இப்போ நம்ம ஆலிஸ் கூட பேசிடலாமா? ஆலிஸ், நீங்கள் வந்து இந்த வயலின் கற்றுக்கிட்டு நான் வந்து ஒரு பாட்டு டியூன் போட போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது வந்து வேறு லாங்குவேஜ் பாட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தமிழ் உங்களுக்கு தெரியுமா?
2: தமிழில் வந்து
1: என்ன தமிழ் வந்து நீ யோசிக்கிறீங்க? சரி, இந்த பாட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு? திடீர்னு இந்த பாட்டு
2: கேட்டா நல்லா இருக்கும்.
1: ஓ, அந்த பாட்டு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும்.
2: கேட்கும் போது அவங்க வேற லாங்குவேஜ்ல பாடினாலும் நல்லா இருக்கும்.
1: கேட்கும் போது என்னதான் வேற லாங்குவேஜ்ல பாடினாலும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. சரி ஓகே, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே வயலின் கத்துக்கிட்டு கண்டிப்பா எனக்கு வந்து ஒரு டியூன் வாசிச்சு காட்டுங்க நெக்ஸ்ட் டைம், ஓகேவா? அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ,
2: பாய்.
1: ஓகே பாய். அண்ட் அதே நேரத்துல நானுமே இப்போ இங்க இருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல நான் சூப்பரா இருக்கேங்க, நீங்களுமே சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நேயர்களே, இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். விசா இல்லாம, எல்லைகள் இல்லாம உலகத்தை சுத்தி பயணம் செய்யக்கூடியதுதான் பறவைகள். நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இன்னைக்கு உலக வலசை பறவைகள் தினம்ங்க. இந்த நாள் கண்டிப்பா சிறப்பான நாள் தாங்க. அதனால நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சி சிறப்பு நிகழ்ச்சியா இருக்க போது. அதே சமயத்துல சிறப்பு நிகழ்ச்சி அப்படின்னாலே சிறப்பு விருந்தினர் இருப்பார் இல்லையா? அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினரா இணைய போறது கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த பறவை ஆராய்ச்சியாளர் மற்றும் பறவை புகைப்பட கலைஞர் திரு பாரதிதாசன் அவர்கள் தாங்க. வணக்கம் அண்ணா.
2: வணக்கம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு. வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா. வானத்தை வரைபடமா மாத்தி உலகம் முழுக்க பறவைகள் 1000 கிலோமீட்டர்களையும் தாண்டி பறந்து வருது. இத வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி அண்ணா, உலக வலசை பறவைகள் தினம் அப்படின்னா என்ன? இந்த வலசை பறவைகள் தினத்தோட முக்கியத்துவம் என்னன்னா,
2: நமக்கெல்லாம் எப்படி பிறந்த நாள் இருக்கோ அது மாதிரிதான் பறவைகளுக்கும், குறிப்பா வலசை பறவைகளுக்கான பிறந்த நாள். நமக்கு வருடத்துக்கு ஒரு முறை தான் பிறந்த நாள் வரும். ஆனா வலசை பறவைகளுக்கு 2 பிறந்த நாள் உண்டு. 1 மே மாதம் 2 சனிக்கிழமை, இன்னொரு பிறந்த நாள் அக்டோபர் மாதம் 2 சனிக்கிழமை. ஏன் 2 பிறந்த நாள் அப்படின்னா, இந்த இவை வலசை பறவைகள் இடம்பெயர்றது அக்டோபர் மாதத்துல கிளம்பும், அதே மாதிரி மே மாதத்துல திரும்பி போகும். இந்த இதை 2 சமயத்திலையும் மையப்படுத்துறதுக்காக இந்த நாளை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்கன்னா, 2026 ஒவ்வொரு பறவையும் முக்கியமானது, உங்களோட அவதானிப்புகள் மதிப்பு மிக்கது அப்படின்ற கருப்பொருள் எதை வலியுறுத்துதுன்னா,
2: ஒவ்வொரு பறவையும் முக்கியமானது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம நினைச்சிட்டு இருப்போம், இது என்ன எங்க பார்த்தாலும் சாதாரணமா பார்க்கக்கூடிய பறவை தானே அப்படின்னு. ஆனா அதோடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, உலகளாவிய பார்வையில் பார்த்தாலும் சரி, சில சமயத்தில் உள்ளூர் அளவுலையும் பார்த்தாலும் அதோடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனால் நமக்கு அது வந்து தெரியாது, எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு நினச்சி ரொம்ப எளிமையாக கடந்து போயிடுவோம். அது இப்போ இந்த காலகட்டத்தில், இப்போ இஸ்ரேல் ஈரான் போர் நடக்கிற சமயத்தில் எத்தனை பறவை வந்து தன்னுடைய தாய் நாட்டுக்கு திரும்பிச்சுன்றது சொல்ல முடியாது. இது மட்டும் இல்லை, காற்றாலை போன்றவற்றில் மோதி எத்தனை செத்து போச்சோ, அல்லது ஒரு நம்ம வீட்டில் அழகுக்காக மாடத்தில் மாற்ற கண்ணாடியில் மோதியும் கூட இறந்துருக்கலாம். அதனால் நம்ம பார்க்குற பறவை ஒவ்வொன்றுமே வந்து முக்கியமானது. அதோடைய நம்ம அது குறித்த எத்தனை நம்ம பார்த்துருக்கோம், அது அது அது ஏதாவது அடிபட்டு இறந்தால் கூட அதையும் குறித்து நம்ம கவனப்படுத்தணும்னா தான் இந்த நாளுக்கான ஒரு முக்கியமான அந்த கருப்பொருளுக்கான மிக பொருத்தமா இருக்கும்.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க. நேர்களே, இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். உலக வலசை பறவைகள் தினத்தை முன்னிட்டு மலையோரம் வீசும் காற்று சிறப்பு நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டினா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: எல்லாருக்கும் வணக்கம், நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகில். ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறாரு. ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டே அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகெடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையைச் சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வர்றதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வர்றதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றது தான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள். சோனா

0: உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். உலக வலசை பறவைகள் தினத்தை முன்னிட்டு மலையோரம் வீசும் காற்று சிறப்பு நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூடவே பறவை ஆராய்ச்சியாளர் மற்றும் பறவை புகைப்பட கலைஞர் திரு பாரதிதாசன் அவர்களுமே இருக்காங்க. ஆனா நம்ம ஏற்கனவே சில விஷயங்கள் பேசியிருந்தோம்னா, இப்போ சாதாரண மக்கள் பறவைகளை கவனிச்சு தகவல் பகிர்றது பறவைகளோட பாதுகாப்பு முயற்சிகளுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்குன்னா,
4: பறவையை ரசித்து பார்க்குறவங்க எல்லாருமே பறவை ஆராய்ச்சியாளர்களாக தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. மிக எளிய மனிதர்கள் தர்ற புள்ளி விவரம் மிகப்பெரிய ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறதுக்கு வந்து வழி வகுக்குன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எல்லா இடத்துக்கும் ஒரு போய் ஒரு ஆராய்ச்சியாளரும் போய் போக முடியாது. இப்போ சேலத்தில் குறும்பப்பட்டியில் போய் ஒரு அந்த பக்கத்தில் உள்ள ஊருக்காரரு தான் வீட்டை சுற்றியே தன்னுடைய பக்கத்தில் உள்ள இடத்துல என்னென்ன பறவைகள் இருக்குன்னு அவர் தான் அதை வந்து பதிவு பண்ண முடியும். அந்த தரவுகள் வந்து உலகளாவிய தரவுகளோடு ஒப்பிட்டு எப்படி அதோடைய எண்ணிக்கை அதோடைய போக்கு எப்படி போயிட்டுருக்குன்றத நம்ம வந்து ஒரு எச்சரிக்கை மணி எழுப்புவதற்கும் இந்த மாதிரி சாதாரண மக்கள் தர்ற இதுதான் மிக மிக பயனுடையதாக இருக்கும்.
3: ரொம்ப அருமையாக சொன்னீங்கன்னா, பறவைகளை ஆராய்ச்சி பண்ணுறவங்க, பறவை புகைப்பட கலைஞர்கள் மட்டும் இல்லாமல் சாதாரண மக்கள் பகிரக்கூடிய விஷயங்களுமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அதோட சேர்த்து இப்போ ஈபோர்டு அப்படின்ற ஒரு செயலியுமே இருக்குன்னா, அந்த செயலியை வச்சு மக்கள் என்ன மாதிரியான பயன்களை கொண்டு வர முடியும் பறவைகளை பாதுகாக்கிறதுக்காக?
4: முந்தி காலத்துலலாம் நம்ம ஒரு பறவைகளை பார்த்தோம்னா அதை ஒரு நோட்டில் குறிப்பெடுத்துட்டு இருப்போம். இன்னைக்கு வந்து நம்ம உள்ளங்கையில் இருக்கிற நம்ம அலைபேசியை வச்சே எல்லா தரவுகளையும் நம்ம எடுத்துட முடியும். அதுக்கு ஈபேர்டு என்ற ஒரு தளம் வந்து மிக ஒரு பயனுள்ள இதாக இருக்குது. பறவை ஆர்வலர்களுக்கு நீங்கள் பார்க்குற பறவையோ உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறப்பையோ இல்லை நீங்கள் பயணப்படுற பாதையிலையோ நீங்கள் அதை பதிவு பண்ணிங்கன்னா அது உலகளாவிய தரவுகளில் போய் அந்த தகவல் சேகரமாகும். அதன் மூலம் அந்த பறவைகளுடைய முத குறிப்பிட்ட மாதிரி அதோடய போக்கு எப்படி போயிட்டுருக்குது, அதோடைய கவனப்படுத்த வேண்டிய தேவை இருக்குதா அப்படின்ற விஷயமெல்லாம் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு எச்சரிக்கை அடிப்பதற்கு இந்த ஈபேர்டு போன்ற தரவுகள் தான் வந்து மிக முக்கிய பங்களிப்பு செய்து. சிலர் வந்து ஆனால் ஈபேர்டை வந்து மறுதளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் ஈபேர்டோடைய முக்கியத்துவம் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்குது. இப்போ அரசாங்கமும் தன்னுடைய டேட்டாவில் ஈபேர்டோடைய இதையும் அந்த செக்லிஸ்ட்டையும் எடுத்துக்குது.
3: ரொம்ப அருமையா ஈபேர்ட் செயலியை பத்தி விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல விஷயங்கள் உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கண்ணா. நேர்களே கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். உலக வலசை பறவைகள் தினத்தை முன்னிட்டு மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சி தாங்க உங்க கூட பேசிட்டு இருக்கிறது. நான் உங்க தரும் நம்ம கூடவே சிறப்பு விருந்தினர் திரு பாரதிதாசன் அவர்களுமே இருக்காங்க. உங்களுக்கான இனிமையான பாடல் வந்தாச்சு நேர்களே, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kulangaloda future beautiful ah design panna Sonavaliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 944259216.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு. இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துல தான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானமா?
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பூமியின் பாதுகாப்பு, மனித குலத்தின் பாதுகாப்பு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். உலக வலசை பறவைகள் தினத்தை முன்னிட்டு மலையோரம் வீசும் காற்று சிறப்பு நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூடவே சிறப்பு விருந்தினர் பறவை ஆராய்ச்சியாளர் மற்றும் பறவை புகைப்பட கலைஞர் திரு பாரதிதாசன் அவர்களுமே இருக்காங்க. ஆனால் நிறைய விஷயங்கள் நம்ம வந்துட்டு ஏற்கனவே பேசியிருந்தோம். இப்போ வலசை வரக்கூடிய பறவைகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்னென்ன விஷயங்கள்னா?
4: வலசை பறவைகள் மிகப்பெரிய அச்சுறுத்தலை சந்திச்சுட்டு தான் வருது. நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அதோடைய வலசை வர்ற பாதையில் ஒரு காற்றாலையோடைய இதில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்கிற இஸ்ரேல் ஈரானுடைய போர் தாக்கத்தினாலும் அது வந்து மடியதற்கு காரணமாக இருக்கலாம். அப்புறம் நம்மளுடைய சுற்றுச்சூழல் நடக்கிற கேடும் கூட ஒரு பெரிய ஒரு தொல்லையாக இருக்கலாம். நம்ம ரசாயனம் கலந்த கழிவு நீர் வந்து ஆற்றுலையும் குளத்துலையும் போச்சுன்னா அதுக்கும் பெரிய சிக்கல் இருக்குது. அப்புறம் நம்மளுடைய பூச்சிக்கொல்லி மருந்தோட தாக்கமும் வந்து அதுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கலாம். அமூர் ஃபால்கன் போன்ற பறவைக்கு வேட்டையாடுறதுனால பெரிய சிக்கலை சந்திச்சிச்சு, அதுவும் ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கலாம். பாண்டிச்சேரிலையும் அதே மாதிரி வேட்டைக்கு வந்து கண்மூடித்தனமான வேட்டை நடந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் அது இந்த மாதிரி வலசை பறவைகளுக்கு உள்ளூர் பறவைகளுக்கும் ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கலாம். அப்புறம் நம்ம வீட்டில் முகப்புல வந்து அழகுக்காக மாற்ற கண்ணாடி அதில் போய் மோதி அது சாவை தழுவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு அச்சுறுத்தல்களை வந்து அவை சந்திச்சுக்கிட்டே இருக்குது. எங்கேயோ நடக்கிறது மட்டும்தான் அதுக்கு சிக்கல் இருக்குன்னு இல்லை, நம்மளுடைய கேளிக்கைக்காக நம்ம விடுற அந்த பட்டம் பறக்க விடுற கயிறுனால கூட இந்த வலசை பறவைகளுக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தலாம். அதோடைய அந்த கயிறுல மாஞ்சால மாட்டி அதோடய ரெக்க துண்டாடப்படலாம்.
3: ரொம்பவே தெளிவாக இந்த விஷயத்த பகிர்ந்துக்கிட்டீங்க. நேர்களே பார்த்தீங்களா, நம்ம விடக்கூடிய அந்த பட்டத்தோட மாஞ்சா கயிறு மாட்டி கூட பறவைகள் தொந்தரவுக்குள்ளாகுது. ரொம்ப தெளிவாக சொன்னீங்கன்னா நேர்களே, இதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் பறவை புகைப்பட கலைஞர் மற்றும் பறவை ஆராய்ச்சியாளர் திரு பாரதிதாசன் அண்ணா அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நேர்களே. அதுக்கு முன்னாடி உங்களுக்கான பாடலுமே வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். உலக வலசை பறவைகள் தினத்தை முன்னிட்டு மலையோரம் வீசும் காற்று சிறப்பு நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.

பண்ணு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உலக வலசை பறவைகள் தினத்தை முன்னிட்டு மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூடவே சிறப்பு விருந்தினர் பறவை ஆராய்ச்சியாளர் மற்றும் பறவை புகைப்பட கலைஞர் திரு பாரதிதாசன் அவர்களுமே இருக்காங்க. ஆனா நீங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க. இப்போ உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் நான் கேட்கணும்னா, பறவைகளை நம்ம பார்க்கறோம், வலசை வரக்கூடிய பறவைகளை நம்ம பார்க்கறோம் அப்படின்னா எந்த வகையிலையும் அதை அச்சுறுத்தாம நம்ம பாக்குறதுக்கான வழிமுறைகள் என்னன்னா,
2: நம்ம பறவைகளை பாக்குறப்ப நம்ம அதை போய் அதுக்கு எவ்வளவு தூரம் அதுக்கு தொந்தரவு குறைவா நம்ம பார்க்கணுமோ அப்படிதான் பார்ப்பதுதான் ரொம்ப நல்ல ஒரு பழக்கம். அதான் ஒரு அறம் சார்ந்த பறவை பார்த்தல். போய் அதோடைய கூட்டுக்கு பக்கத்துல போய் அதை வந்து கலவரத்தை உண்டு பண்ணுறது, அது சாப்பிட்டுட்டு இருக்கப்போ போய் அதை வந்து ஒளிப்படம் எடுக்கிறேன்ட்டு போய் பண்ணுறது, இந்த மாதிரி சில அத்துமீறல் போன்ற ஆர்வக் கோளாறுல சில பறவையாளர்கள் செய்வதை வந்து தவிர்க்கணும். ஏதாவது அதுக்கு சிக்கல் இருந்தால் மொதல் குறிப்பிட்ட மாதிரி பக்கத்தில் உள்ள வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கணும். இந்த மாதிரி இணைந்த செயல்பாடுகள் வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும்.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்கன்னா, பொதுவாகவே என்ன மாதிரியான பறவைகள் வந்துட்டு வலசை வருமண்ணா?
2: வலசை என்பது நம்ம உள்ளூருக்குள்ளேயும் நடக்கலாம், பக்கத்து நாட்டிலருந்து வரலாம், கண்டம் விட்டு கண்டமும் வரலாம். நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய பறவைகள் தான் வலசை வரும்ல, உள்ளங்கை அளவு உள்ள பறவைலேருந்து பெரிய உடல் உள்ள பறவை வரைக்கும் எல்லாமே வலசை மேற்கொள்ளுது.
1: ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு அதிகமாக வலசை வரக்கூடிய பறவைகள்லாம் என்னென்னா,
2: குறிப்பாக வாத்துல பட்டத்தலை வாத்து, செண்டு வாத்து, ஊசி வாழ் வாத்து, அப்புறம் உள்ளான்கள் கடற்கரை ஓரத்தில் பார்த்தீங்கன்னா பவளக்கால் உள்ளான், பச்சைக்கால் உள்ளான் போன்றவை, அப்புறம் பஞ்சுருட்டான்கள் வந்து ஐரோப்பாவிலிருந்து வருது, தகைவிலான்கள், கதிர்குருவிகள், அப்புறம் மஞ்சள் வாலாட்டி, அப்புறம் பூனைப்பருந்து, இதுவும் அமூர் பருந்தெல்லாம் நம்ம ஆப்பிரிக்கா நாட்டிலருந்து வருது, அதே மாதிரி ஐரோப்பாவிலேருந்து ஒரு பனங்காடையும் வருது. அப்புறம் குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து மாங்குயில்களும் கீழே வரும்.
1: சூப்பரண்ணா, ரொம்ப தெளிவாக நிறைய பறவைகளை சொல்லியிருக்கீங்க. நேர்களே, இந்த பறவைகள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி கேள்விப்படலை அப்படின்னாலுமே ஈபேர்ட் அப்படின்ற செயலியை நீங்கள் பயன்படுத்தி இந்த பறவைகளோட பேரை போட்டிங்க அப்படின்னா, இந்த பறவைகள் கூவக்கூடிய அந்த சத்தம் முதற்கொண்டு இந்த பறவைகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றது முதற்கொண்டு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். தொடர்ந்து அண்ணா கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நேர்களே, உங்களுக்கான பாடல் வந்தாச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உலக வலசை பறவைகள் தினத்தை முன்னிட்டு மலையோரம் வீசும் காற்று சிறப்பு நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனோ எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.